இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மதுரை வானொலியின் சார்பாக வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வது வைஷ்ணவி. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 29 நாள் பராபவ வருடம்

ஆடி மாதம் 4ஆம் நாள் 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸில் இன்றைய காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

0: அகற்று.
1: கொலை செய்வதையே தொழிலாக கொண்டுள்ள அறிவற்றவர்கள் மிகவும் கீழ்ப்பட்ட தொழில் செய்பவர்களாகவே அறிவாளிகளால் கருதப்படுவர். குறள் எண் 329 அதிகாரம் கொல்லாமை.
0: கொலை வினையராகியமாக்கள் புலை வினையர் புண்மை தெரிவார் அகற்று.
1: கொலை செய்வதையே தொழிலாக கொண்டுள்ள அறிவற்றவர்கள் மிகவும் கீழ்ப்பட்ட தொழில் செய்பவர்களாகவே அறிவாளிகளால் கருதப்படுவர். குறள் எண் 329 அதிகாரம் கொல்லாமை.

குறளமுதம் கேட்டோம். இனி நம் மதுரை வானொலியில் இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. நிலவு நாள் வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15

0: பக்தி மாலை இனிய பக்தி பாடல்கள் கேட்டு மகிழலாம் நேர்களே. 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ. இதில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துகள் குறித்து இயற்கை ஊட்டச்சத்துகள் பற்றிய தகவல்கள் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, இதில் நிலவின் நிழல் சர்வதேச நிலவு தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள். தொடர்ந்து மதுர தென்றல் கேட்கலாம். காலை 8:00 உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுர தென்றல். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் வயலின், எட் டி ஆர் சுந்தரேஷன் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா கஞ்சிரா. 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுர தென்றல். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி, மேலும் 12:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை, இதில் எம் சந்திரசேகரன் மற்றும் பாரதி இணை வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி நேர்முகத்தில் பங்கேற்பவர் உஷா ராமச்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதற் பகுதி கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுர தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம். 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். மாலை ஒளிபரப்பில் 5:30 மதுர தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேர்வும், 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இதயம் படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்டு மகிழலாம் நேர்களை. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இதில் நெல்லில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் பங்கு பெறும் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக, 8:30 அச்சாணி, இதில் பெருங்காயம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 தேவசேனா திருக்கல்யாணம் இசை பேருரை வழங்குபவர் தஞ்சாவூர் கே வைஜெயந்தி மாலா அவர்கள். 10:00 பாராளுமன்றத்தில் கேள்வி நேர நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 மதியலை 1269 கிலோ ஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும் நேர்களே. நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். நேரம் காலை 6:00.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள். வியாபாரத்தை பெருக்குங்கள்.

0: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: அதாவது
0: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குற இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: வீணை. கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானம் நல்லவை கேட்க கேட்கலாம் சென்னை அஞ்சலாக.
6: The monsoon session of Parliament will begin today. It will continue till 13th of August. The 25-day session will have 19 sittings, a report.
7: During the session, several important bills are expected to be taken up for discussion and passage. Today, the Lok Sabha is scheduled to take up

0: நேரம் காலை 6:10
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் மனித இனத்தின்

0: சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில், குறிப்பாக வடமொழி புராண மரபில், சந்திரன் ஆண்பாளாக உருவிக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிக அன்பு நெருக்கம் காட்டியதால் தச்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்லை அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண் முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 240,000 மைல்கள். பூமியின் காலக்கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலமும் நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக்கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மை என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதி இருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் 1-2 நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 வரை நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இந்த மதுரமான காலை வேளையில் பக்தி மாலை கேட்டு ரசிக்கலாமே.

நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா? நல்லது நினை, நல்லதே நடக்கும் என்ற பகவத்கீதையின் பொன்மொழிகளோடு கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன் பாடிய ஸ்ரீ சந்திரசேகாரஷ்டக ஸ்தோத்திரம்.

இனிமையான பக்தி பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:27. உங்கள் ஈமானை குறைக்கும் விஷயங்களை அல்லாவுக்காக விடுங்கள். நீங்கள் அவருக்காக ஏதாவது விட்டு சென்றால் அவர் உங்களுக்காக சிறந்ததை தருவான் என்ற திருக்குரான் வரிகளோடு கேட்கலாம் மொஹைதீன் பைக் அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:31 பக்தி மாலையில் தொடர்ந்து கேட்கலாம். தேவனுடைய தாமதம் தர மறுப்பதற்கு அல்ல, தரமாயிருப்பதற்கு.

0: நாங்கள் வந்து கொண்டு போவோம். அது வந்து ஒன்றும் உடம்புக்கு பாதிப்பு இருக்காது,
1: பாதிப்பு இருக்காது. நம்ம தோட்டத்து இது வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே பாதிப்பு இருக்காது. நல்ல தண்ணியில் நம்ம மோட்டர் தண்ணியில் கிணத்து தண்ணியில் தான் அலசுவோம். அந்த மற்ற சைடு வந்து அது அந்த கட்டை பிரித்த உடனே வந்து ஒரு வாடை வந்து வந்துடும்னு சொல்லுவாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக காலையில் 5 மணிக்கு அறுப்போம், நல்லா லைட்டு வச்சு ஃப்ரெஷ்ஷாக 5 மணிக்கு அறுப்போம், 6 மணிக்கு அப்படிக்கே கொண்டு போயிடுவோம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு கீரை அப்படின்னு கொண்டு போவீங்களா, இல்லை தனித்தனியாக எத்தனை கீரை இருக்குதோ அத்தனை கீரையுமே நறுக்கி கொண்டு போயிடுவீங்களா? அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரைக்கீரை நறுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாலக்கீரை இன்னைக்கு நறுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து கீரை அறுப்பு எடுப்பீங்க?
1: நான் வாரத்தில் 2 நாளாக இருப்பேன். எனக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றக்காக தான் நான் வந்து கீரையை போட்டேன். பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, கொண்டு போவேன். 30 முடி அரைக்கீரை, 10 முடி தண்டங்கீரை, பாலாக்கீரை 30 முடி, 60, ஒரு 70 முடி, அதில் 5 எல்லா அதுலேயும் சேர்த்து கொண்டு போனோம்னா யாருக்கு எந்த கீரை பிடிக்குதோ அந்த கீரை எடுத்துக்கிடுவாங்க. ஒரே கீரையை கொண்டு போனோம்னால் நம்மளுக்கு சேல்ஸ் ஆகாது. இந்த கீரையை கொண்டு வரையப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு போனோம்னா எல்லா கீரையிலையும் இந்த கீரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கீரையை வாங்கி சாப்பிட்றவங்க, அதனால் வந்து எல்லாமே சேல்ஸ் ஆயிரும், ஒரே நாளே சேல்ஸ் ஆயிரும்.
2: இப்போ வந்து எல்லா கீரையும் கொண்டு போயிடுவீங்க, ஆனால் இப்போ அறுப்பு இருக்கு இல்லையா, ஒரே மாதிரி நம்ம அறுக்கிறதுக்கு வர்றது
1: மாதிரியே நாங்கள் விதைச்சிருக்கோம்,
2: ஒரே மாதிரி அறுப்பு வர்ற மாதிரி
1: அப்படிதான் வரும். ஒரே மாதிரி ஒரு கீரை இப்போ எல்லா கீரையும் வந்து ஒரு டயத்தில் போடுறோம்னு சொன்னால் எல்லா கீரையுமே ஒரே அளவுக்கு வந்துடும், அது அந்த 10 நல்லா வந்துடும்.
2: அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து போட்டுக்கிருவீங்க?
1: ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு ஒவ்வொரு பாத்தியா, அதாவது இங்கேருந்து ஒரு 2 மீட்ரு 3 மீட்ரு அந்த அளவுக்கு ஒரு அரைக்கீரை, அதுக்கடுத்து கொஞ்சம் பாலாக்கீரை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம். நம்ம சேல்ஸுக்கு தக்கன போட்டுக்கிருவோம். மற்றபடி நாங்கள் வந்து நெல் அதிகமாக, நெல் பூ மல்லிகைப்பூ செடி தான் விவசாயம் எங்களுக்கு அதிகமாக, மல்லிகைப்பூ செடி தான்.
2: இப்போ மல்லிகைப்பூ செடினா நீங்கள் எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க?
1: நாங்கள் போட்டிருக்கிறது 60 சென்ட் தான் போட்டிருக்கோம், 60 சென்ட் தான். 60 சென்ட்னா நல்ல சித்திரை மாதம் வந்து அந்த வெயில் காலத்தில் என்ன செய்யணும்னா பூ வந்து அதிகமாக வரும். 20 சென்ட்லேயே வந்து 30 கிலோ பூ வரைக்கும் எடுப்போம், 20 சென்டில் 30 கிலோ, ஆனால் விலை இருக்காது. அந்த டயத்தில் அந்த சித்திரை மாதம் வந்துட்டாலே வந்து விலை இருக்காது, 150 ரூபா 200 ரூபா. நம்ம 10 பேர் பிறக்கினாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுலே நம்மளுக்கு சரியாக போயிடும்.
2: அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பூவை?
1: அந்த பூ அதை செண்டுக்கு எடுத்துருவாங்க, வேஸ்ட்டு போகாது, செண்டுக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. 150 ரூபா 200 ரூபாய்க்கு செண்டுக்கு எடுத்துக்கிடுவாங்க. இங்கே திருமங்குளம் போவோம், மதுரை மடத்தவணைக்கு, அங்கே கொண்டு போயிடுவோம். பூ வந்து வேஸ்ட்டாக கீழே போட மாட்டோம் அந்த அளவுக்கு, ஆனால் வந்து எடுத்துக்கிடுவாங்க. 100 ரூபாய்க்குண்டான பூவை வேஸ்ட் ஆகாமல் எடுத்து கொடுத்துருவோம். நாங்கள் சம்பளம் கொடுக்குறதுக்கு கரெக்டாக வரும் எங்களுக்கு.
3: நிகழ்ச்சியில் இதுவரை கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
4: நேர்களுக்கு நினைவிட்டுகிறோம், இன்று 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நெல்லில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
8: வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார்.

0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்துவிடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். இந்த அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு, கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.

0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஒரு மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93வது நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 138 ரன்னும் சுப்மன் கில் 77 ரன்னும் விராட் கோலி 74 ரன் எடுத்தபோதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55 கேட்கலாம் இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
3: உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருவள்ளுவர்.

0: அவர் கூறியிருக்கிறார். விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது மனித வாழ்வின் அடித்தளம். நாம் தினமும் உண்ணும் ஒவ்வொரு அரிசி மணியும், ஒவ்வொரு காய்கறியும், ஒவ்வொரு பழமும் விவசாயியின் உழைப்பின் பலனாகும். ஆனால் இன்று அந்த விவசாயத்தின் அடிப்படையான மண்ணே ஆபத்தில் உள்ளது. காரணம், அளவுக்கு மீறிய இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு. ஒரு காலத்தில் நமது முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து விவசாயம் செய்தனர். மலை, மண், கால்நடைகள், இலைகள், இயற்கை உரங்கள் ஆகியவற்றை நம்பி மட்டுமே நல்ல விளைச்சலை பெற்றனர். அந்த உணவுகளை உண்ட மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். ஆனால் காலப்போக்கில் அதிக விளைச்சல் என்ற நோக்கில் இரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் விவசாயத்தில் அறிமுகமானது. ஆரம்பத்தில் நல்ல விளைச்சல் கிடைத்ததால் அவை மிக வேகமாக நாடு முழுவதும் பரவின. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல சோதனைகளின் முடிவில் அவற்றின் பக்க விளைவுகள் வெளிப்பட தொடங்கின. முதலில் பாதிக்கப்பட்டது மண்ணே. மண் என்பது வெறும் மண் துகள்களின் தொகுப்பு மட்டும் அல்ல, அது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள், பூஞ்சைகள், நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் என வாழும் உயிருள்ள உலகம் ஆகும். மண்புழுவை விவசாயியின் நண்பன் என்று அழைப்பார்கள். அது மண்ணை உழுது காற்றோட்டமாக மாற்றுகிறது, தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை உருவாக்க உதவுகிறது. ஆனால் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் இரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் முதலில் அழிப்பது இந்த மண்புழுக்களைத்தான். அது மட்டுமல்ல, வயல்களில் வாழும் சிலந்திகள், தட்டான் பூச்சிகள், தேனீகள், தவளைகள், சிறு பறவைகள் போன்ற பல உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இவை அனைத்தும் இயற்கையாகவே பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நண்பர்கள். இவற்றை அழித்துவிட்டால் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் மீண்டும் அதிகமாக பெருகுகின்றன. அதன் பிறகு இன்னும் அதிக பூச்சிக்கொல்லி பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாகிறது. இவ்வாறு ஒரு தீய சுழற்சி உருவாகிறது. நாம் உண்ணும் உணவுகளில் இந்த இரசாயனங்களின் எச்சங்கள் தங்கி விடுகின்றன. அவை உடலுக்குள் சென்று இரத்தத்தில் கலக்கின்றன. நீண்ட காலம் இப்படிப்பட்ட உணவுகளை உட்கொண்டால் பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் உருவாகலாம். சில மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன, மனிதர்களுக்கு ஹார்மோன் மாற்றங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், சில வகை புதியனான அபூர்வமான புற்றுநோய்கள், குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுகள் போன்ற பிரச்சனைகளுக்கும் அதிக இரசாயன பயன்பாட்டிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறுகின்றன. இதனால் பல நாடுகள் அதிக இரசாயன தாக்கம் கொண்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு கடுமையான விதிமுறைகளை பின்பற்றுகின்றன அல்லது முற்றிலும் தடை செய்கின்றன. அப்படியானால் தீர்வு என்ன? தீர்வு இயற்கையில்தான் இருக்கிறது. இரசாயனமற்ற விவசாயம் என்பது விளைச்சலை குறைப்பது அல்ல, மாறாக மண்ணின் இயற்கை வளத்தை மீட்டெடுத்து நீண்ட காலத்திற்கு நிலையான விவசாயத்தை உருவாக்குவதாகும். முதலில் இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அது குறித்து விவசாயிகளிடமும் விளைச்சல் செய்வோரிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், மண்புழு உரம், பஞ்சகாவியம், ஜீவாமிருதம், வேப்பம் புண்ணாக்கு போன்ற இயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை அதிகரிக்கின்றன. இவை மண்ணில் வாழும் நுண்ணுயிர்களை பாதுகாக்கின்றன. அடுத்து பசுந்தால் உரமிடும் முறையை ஊக்குவிக்க வேண்டும். சணப்பு, தக்கை பூண்டு போன்ற தாவரங்களை வளர்த்து அவற்றை மண்ணில் மடக்கி உழுவது மூலம் மண்ணில் இயற்கையாகவே கரிம சத்து அதிகரிக்கிறது. மண்ணை காப்போம், உணவை காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

நேரம் காலை 7 மணி. இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒரு சிந்தனை வரியோட ஆரம்பிக்கலாமா? உனக்கு தேவையான எல்லா

வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. அதை நீயே தான் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழியோடு வாரத்தின் முதல் நாளான இன்றைய நாளை இனிதே ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அறிவும் ஆயிரம். இன்னைக்கு இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இன்று ஜூலை 20 நாளான இன்று சர்வதேச செஸ் தினம். செஸ், அதாவது தமிழில் சொல்லணும்னா சதுரங்கம்னு சொல்வாங்க. இந்த விளையாட்டு நம்ம இந்தியாவில் தாங்க சுமார் கிபி 7 நூற்றாண்டில் தாங்க கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவிலிருந்து பாரசீகத்துக்கு பரவி பின்னர் தற்போதைய நவீன வடிவத்தை அடைஞ்சிருக்கு. இந்த சதுரங்க விளையாட்டு நம் மூளையின் சிந்திக்கும் திறனை மேம்படுத்தும் ஒரு வியூக விளையாட்டுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஸ்வநாதன் ஆனந்த், டி குகேஷ், ஆர் பிரக்ஞானந்தா, வைஷாலி ரமேஷ் பாபு அப்படின்னு இன்னும் நிறைய பேர் இந்த சதுரங்க போட்டியில் கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சர்வதேச செஸ் தினத்தை ஒட்டி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா?

நாளுக்கான அடுத்த சிறப்பு என்னென்ன நேயர்களே? நிலாவை பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அந்த மாதிரி அப்படிப்பட்ட நிலவுக்கு தாங்க இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். ஆமாங்க, இன்று ஜூலை 20 நாளான இன்று சர்வதேச நிலவு தினம். ஆமா நேயர்களே, 1969 தான் மனிதர்கள் முதன் முதலா நிலவுல காலடி பதிச்சாங்க. அதன் நினைவா விண்வெளி ஆய்வு மற்றும் சந்திர வளங்களின் அமைதியான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த நாள் ஜூலை 20 நாளான இன்று அனுசரிக்கப்படுகிறது.

0: பார்த்தீங்களா இன்றைய தினமான ஜூலை 20 எவ்வளவு சிறப்பான நாள்னு? இது மாதிரியே நம்ம நேயர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் சிறப்பான நாளாக அமையணும் அமையட்டும்னு ஒரு சின்ன செய்தி சொல்லிக்கிறேங்க.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
2: ஆனா அந்த ஜிம்மிக்கு ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

நேர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் ஆயிரம். இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் வலம் வரும் முதல் பாடல் தூங்காவனம் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன், ஐஸ்வர்யா மற்றும் யாசின் நிசார் அவர்களின் குரல்களில்.

0: மலையே உனது கிரீடம் தோழாதீயாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா
1: தூங்காவனம்
2: எந்த பக்கமும் திசைகள் திறந்தே உள்ளதே

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை தென்றல். மீண்டும் 7:35 கேட்கலாம். இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சர்

0: ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெற உள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10 வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
1: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்டு மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த

0: அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி வி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் பகுதியில் இயற்கை சத்துக்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள்.

0: இயற்கை சத்துக்கள் அப்படின்னா என்ன?
1: முழுக்க முழுக்க செடிகள், பழங்கள், மூலிகைகள், விலங்குகளோட உடம்பில் இருந்து இயற்கையான முறையில் சாறு எடுத்து தயாரிக்கப்படுபவையே இயற்கை சப்ளிமெண்ட்ஸ் என்று கூறப்படுகிறது. நெல்லிக்காயில் இருந்து வைட்டமின் சி, மீன் எண்ணெயில் இருந்து ஒமேகா 3, அஸ்வகந்தா மாத்திரைகள் இவைகள் இதற்கான உதாரணமாகும். உடல் இதை எளிதில் ஏற்றுக்கொள்ளும். எனவே பாக்கெட்டில் வரும் இயற்கையான சத்துக்கள் என்று இதை கூறலாம். லேப் மேட், அதாவது இயற்கையாக இருக்கின்ற வைட்டமின்களோடு மூலக்கூறு அமைப்பை அப்படியே லெபாரட்டரியில் ரசாயன முறையில் அல்லது ரசாயனம் உதவியுடன் செயற்கை முறையில் உருவாக்குவது செயற்கை சப்ளிமெண்ட்ஸ் என்று கூறப்படுகிறது.
0: இயற்கை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் செயற்கை ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கறத, இது ரெண்டையும் எங்களால எப்படி அடையாளம் கண்டுகொள்வது?
1: மாத்திரைக்கு பின் 100% பிளான்ட் பேஸ்ட் அல்லது டிரைவ்ட் ஃப்ரம் ஹோல் ஃபுட்ஸ் அல்லது நெல்லிக்காய் சாறு, அஸ்வகந்தா போன்ற உணவோட பெயர்கள் இருந்தால் அவை இயற்கை சப்ளிமெண்ட்ஸ். அதுவே அஸ்கார்பிக் ஆசிட், கால்சியம் கார்பனேட் போன்ற கெமிக்கலின் பெயர்கள் இருந்தால் அவையே சிந்தட்டிக் சப்ளிமெண்ட்ஸ்.
0: இந்த ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய சத்து மாத்திரைகளை நாங்களாகவே கடையில் வாங்கி சாப்பிடலாமா?
1: உடம்பில் சத்து குறைபாடு உள்ள போது சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பது நன்மை தரும். ஆனால் சத்து குறைபாடு இல்லாத போது இது போன்ற மாத்திரைகளை உட்கொள்வதனால் சத்துக்கள் அதிகமாகி டாக்ஸிசிட்டி போன்ற பிரச்சனைகள் வரும். இவை அதிகம் உட்கொள்ளும் போது கிட்னி மற்றும் லிவரை பாதிக்கும். இரத்த பரிசோதனை மேற்கொண்டு உடம்பில் என்ன சத்து குறைபாடு இருக்கிறது என்பதை அறிந்து பின் மருத்துவரின் பரிந்துரையின் பேரிலேயே இவற்றை உட்கொள்ளலாம்.
0: ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய இந்த மாத்திரைகள் மற்றும் அது சார்ந்த பொருட்களை எங்களது உடலில் முழுமையாக சேர வேண்டும் என்றால் நாங்கள் இதை எவ்வாறெல்லாம் உட்கொள்ள வேண்டும்?
1: விட்டமின் டி சத்து காலை அல்லது மதிய உணவுடன் எடுத்துக்கொள்வது சிறப்பாகும். விட்டமின் டி என்பது ஃபேட் சாலபிள் விட்டமின், ஆதலால் முட்டை, தயிர், பால் போன்றவற்றுடன் உட்கொள்ளலாம். ஒமேகா 3 மதிய உணவு அல்லது இரவு உணவுடன் எடுத்துக் கொள்ளலாம். ஒமேகா 3 விட்டமின் டி யையும் சேர்த்து உட்கொள்ளலாம். விட்டமின் சி யை வெறும் வயிற்றில் அல்லது காலை உணவுக்கு 30 நிமிடம் முன்னர் உட்கொள்ளலாம். அஸ்வகந்தா மாத்திரைகளோ அல்லது பொடியவோ இரவில் தூங்குவதற்கு 30 நிமிடம் முன் வெதுவெதுப்பான பால் அல்லது தண்ணீருடன் உட்கொள்ளலாம். இவை கார்டிசால் என்னும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை குறைத்து ஆழ்ந்த தூக்கத்தை நமக்கு தருகிறது.
0: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் இந்த நிறைவு பகுதியில நமக்காக இயற்கை சத்துக்கள் மற்றும் சத்துக்கள் அடங்கிய மாத்திரைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ள வேண்டும், எவ்வாறு உட்கொள்ளக்கூடாது என்பது பற்றி பல தகவல்களை நமக்காக வழங்கினார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். கடந்த பல நாட்களாக ஊட்டச்சத்துக்கள், அது தரும் பயன்கள், அவற்றின் இன்றியமையாமையினால் நாம் அடையும் பல்வேறு சிறந்த நுட்பங்கள் குறித்து பல தகவல்களை நமக்கு வழங்கிய உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்களுக்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் மேடம்.
1: நன்றி விக்னேஷ்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
7: இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ 2 மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? 2 முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கொம்பு. 2 சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் 2 மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு

0: சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற கோணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடுவரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சாருன்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழியொட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோடய கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் எரை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி விட்றாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா? பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சால் இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்று சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்க, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, அதை கீத்து போட்டுரும், சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிகிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்ருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8 மணிக்கு உலக சதுரங்க விளையாட்டு தினம். உரை வழங்குபவர் கே தனசேகரன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் காலை 7:35.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிலவின் நிழல், சர்வதேச நிலவு தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள்.
2: சர்வதேச

நிலா நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20 நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மனித வரலாற்றில் முதன்முறையாக அப்பல்லோ 2 என்ற விண்கலம் நிலவை அடைந்தது. இதிலிருந்து இறங்கி நிலவில் தன் முதல் காலடியை பதித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பதை நாம் அறிவோம். இந்த மகத்தான சாதனை நிகழ்வை நினைவுகூரும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை 2021 ஆண்டுதோறும் ஜூலை 20 நாளை சர்வதேச நிலா நாளாக அறிவித்தது. இந்நாளின் முக்கிய நோக்கம் விண்வெளி ஆய்வுகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பது, அறிவியல் ஆர்வத்தை மாணவர்களிடம் வளர்ப்பது மற்றும் அமைதியான விண்வெளி ஆய்வுகளுக்கான சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதாகும். நிலவை பற்றிய ஆய்வுகள் பூமியின் தோற்றம், இயற்கை வளங்கள் மற்றும் எதிர்கால மனித குடியிருப்புகள் பற்றிய புதிய தகவல்களை வழங்குகின்றன. நிலவை நோக்கிய மனிதனின் முதல் அடி மனிதகுலத்தின் எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய பாய்ச்சல் என்ற எண்ணத்தை நினைவூட்டும் நாளாக சர்வதேச நிலா நாள் விளங்குகிறது. விண்வெளி அறிவியலில் புதிய தலைமுறையினரை ஈர்த்து அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்க இந்த ஆண்டு ஒரே நிலவு, ஒரே பார்வை, ஒரே எதிர்காலம் என்ற நோக்கத்தை முதன்மையாக கொண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த முழக்கத்தின் பொருள், ஒரே நிலவு என்பது உலகின் அனைத்து மக்களுக்கும் நிலா பொதுவான இயற்கை சொத்து என்பதை குறிக்கிறது. ஒரே தொலைநோக்கு என்பது விண்வெளி ஆய்வில் அனைத்து நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்துகிறது. ஒரே எதிர்காலம் என்பது நிலையான நிலா ஆய்வுகள் மற்றும் மனிதகுலத்தின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான உலகளாவிய ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. இன்றைய நாளில் நிலாவினை பற்றிய பல அரிய தகவல்களை அறிந்து கொள்வோம். மெல்ல மெல்ல மாலை மறைந்து இரவு துவங்கும் நேரம், சூரியன் மேற்கில் மறைந்த சில நிமிட நேரத்தில் வானம் இருள் சூழ்ந்து விண்மீன்களின் ஒளி அங்கும் இங்கும் கண் சிமிட்டத் தொடங்குகின்றன. வானம் முழுவதும் மின்மினுக்கும் நட்சத்திரங்கள், இவற்றின் இடையே இருள் நிறைந்த இருண்ட வானில் பளிரென ஜொலிக்கும் அழகு நிலா. தாய்தான் நமது முதல் அறிவியல் ஆசான் என்றார் ஒரு கவிஞர். ஆம், தாய்தான் சிறு குழந்தையாய் இருந்த நமக்கு முதலில் நிலாவை அறிமுகம் செய்தவள். நிலாவின் ஒளி அழகில் மயங்கி உணவு உண்டவர்கள்தான் நாம் அனைவரும். சிறுவயதில் பள்ளியில் மின்னும் மின்னும் விண்மீனே நீ ஒளி தருவது எதனாலே என வானியல் அறிவியலில் நாம் முதலில் பார்த்தது படித்தது நிலாவை பற்றியும் விண்மீன்கள் பற்றியவைதான். வெள்ளி, வியாழன், புதன் முதலான கிரகங்கள் சந்திரனை விட பல மடங்கு பெரியவை. ஆனால் அவை அனைத்தும் நிலவை விட பூமியிலிருந்து பல கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. சந்திரன் நம் பூமியிலிருந்து 375,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் பௌர்ணமி நாளில் இரவில் ஓர் ஒளிப்புள்ளியாக இல்லாமல் பெரிய நிலவாக தெரிகிறது. வானில் சூரியனுக்கு அடுத்த நிலையில் பெரிதாக தெரிவது நிலவுதான். சூரிய ஒளி கண்கூச செய்யும், ஆனால் நிலவொளி இதமான குளிர்ச்சியை தரும். சோதிர சாஸ்திரம் சந்திரனையும் ஒரு கிரகமாக நவகிரகங்களில் ஒன்றாக வகைப்படுத்துகிறது. ஆனால் அறிவியலின்படி சந்திரன் ஒரு கோள் அல்ல. கோள்கள் தங்களுக்கு என்று பாதை அமைத்து சூரியனை சுற்றி வருகிறது. இத்தகைய பண்புக்கே கோள்கள் என பெயரிடப்படுகின்றன. நிலா பூமியை சுற்றி வருகிறது. பூமி ஒரு கோள். பூமியை சுற்றும் அல்லது புவியால் இழுத்து செல்லப்படும் நிலா ஒரு துணைக்கோள். நாம் வாழும் பூமியில் பகல் நேரம் என்பது 12 மணி நேரமாகும், இரவு 12 மணி நேரமாகும். ஆனால் நிலவில் பகல் என்பது 2 வாரங்கள் நீடிக்கும், இரவு என்பது 2 வாரம் நீடிக்கும். சந்திரனின் பகல் நேரத்தில் நாம் நிலவில் நின்று வானத்தை பார்த்தால் வானம் கரிய நிறத்தில் தெரியும். நட்சத்திரங்கள் நம் கண்களுக்கு தெரியும். சூரியன் பிரகாசிக்கும் பூமியில் வானம் நீல நிறமாக தெரிய சூரிய ஒளி வான்பரப்பில் உள்ள தூசிகளால் நிறப்பிரிகை அடைதலே காரணமாக அமைகிறது. ஆனால் நிலவில் வாயுமண்டலம் இல்லை என்பதால் பகலில் நட்சத்திரங்களை காண முடிகிறது. பூமியிலிருந்து நாம் நிலாவை காண்கின்றோம். இதேபோன்று நிலாவில் நின்று ஒருவர் புவியை பார்த்தால் பூமி அவருக்கு நிலாவாக காட்சியளிக்கும். ஏனெனில் நிலவிற்கு சுய ஒளி கிடையாது, சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கிறது. அதேபோன்று நிலாவில் நின்று பார்க்கும் பொழுது பூமியும் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும். ஆனால் இந்த நிலா நீல நிறத்தில் இருக்கும். ஏனெனில்
பூமி மேற்பரப்பில் பெரும்பகுதி கடலால் சூழப்பட்டுள்ளது.

இன்று நாம் பார்க்கும் நிலா நமது ஆதி மனிதன் பார்த்த அதே நிலாவைத்தான். அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா என்ற திரைப்பட பாடலை போன்று நாம் நிலாவின் மற்றொரு பகுதியை கண்டதே இல்லை. ஏனெனில் பூமி தன் அச்சை பற்றி ஒருமுறை சுற்ற 24 மணி நேரமாகும். அதே வேளையில் நிலா அதன் அச்சை பற்றி ஒருமுறை சுற்ற 28 நாட்களாகும். எனவே நிலாவில் ஒரு நாள் என்பது நம் கணக்கின்படி 28 நாட்களாகும். எனவே நாம் நிலாவின் மற்றொரு பகுதியை நாம் கண்டதில்லை. 1959 ஆண்டு அக்டோபரில் ரஷ்யா அனுப்பிய லூனிக் 3 என்ற விண்கலம் சந்திரனின் மற்றொரு புறத்தை புகைப்படம் எடுத்து அனுப்பியது. அப்போதுதான் நிலவின் மறுபுறத்தை மனிதர்கள் அறிந்தார்கள். பூமியும் சந்திரனும் சூரியனிடமிருந்து ஒளியை பெறுகின்றன. இரண்டும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதுடன் சூரியனையும் சுற்றி வருகின்றன. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வருவதால் சூரிய ஒளி பூமியை வந்தடைவது தடுக்கப்படும் நிகழ்வே சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது.

தோன்றியது. அப்போதுதான் நிலவின் மறுபுறத்தை மனிதர்கள் அறிந்தார்கள். பூமியும் சந்திரனும் சூரியனிடமிருந்து ஒளியை பெறுகின்றன. இரண்டும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதுடன் சூரியனையும் சுற்றி வருகின்றன. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வருவதால் சூரிய ஒளி பூமியை வந்தடைவது தடுக்கப்படும் நிகழ்வே சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வருகிறது எனில் சூரியனிடமிருந்து சந்திரனுக்கு வரும் ஒளியை மறைக்கப்படுகிறது. இதுவே சந்திர கிரகணம் என்றும் குறிக்கப்படுகிறது. சாதாரண அறிவியல் தொலைநோக்கிகள் கொண்டு நிலாவை பார்க்க முடியும். அப்பொழுது இரு பகுதிகள் கொண்ட நிலாவின் ஒரு பகுதியை நாம் காண முடியும். ஏனெனில் அத்தகைய அச்சை பற்றி நிலவானது சுழன்று கொண்டிருக்கிறது. நிலவின் தென்பகுதியில் லெப்டினஸ் டார்பல் என்னும் மலைகள் எவரஸ்ட் மலையின் உயரத்தை விட அதிகம் உயரம் கொண்டவையாக அமைந்திருக்கின்றன. இருண்ட விரிந்த சமவெளி பிரதேசங்களும் அமைந்துள்ளன. இவைகளை அறிவியல் அறிஞர்கள் கடல்கள் என்று அழைக்கின்றனர். நிலவின் மேற்பரப்பில் ஆழமான அகழிகள் காணப்படுகின்றன. கிளாவியஸ் என்னும் அகழி 17,000 அடி ஆழமும் 145 மைல் குறுக்களவும் உடையவையாக நிலவின் மேற்பரப்பில் அமைந்துள்ளது. இதைவிட பாறைகளும் கெட்டிப்புழுதியும் நிரம்பிய பகுதியாக நிலாவின் மேற்பரப்பு அமைந்துள்ளது. இவை பளிங்கு உருண்டைகளை போன்ற பொருட்களை உள்ளடக்கியவையாக அமைந்துள்ளது. வாயுமண்டலம் இல்லாததால் நிறைந்த அமைதி நிலவில் நிலவுகிறது. புவியின் ஈர்ப்பு ஆற்றலின் அளவு 9.8 மீட்டர் பெர் வினாடி என்கின்றோம். ஆனால் நிலாவின் ஈர்ப்பு ஆற்றல் இதில் 1/6 பகுதியாகும். மனிதன் புவியில் நடப்பதை போன்று நிலவில் நடக்க இயலாததற்கு காரணம் இந்த ஈர்ப்பு விசையில் ஏற்படும் அளவு மாறுபாடு ஆகும். நிலவில் அதிக வெப்பம் நிறைந்த குளிர்ச்சியானது நிலவுகிறது. வாயுமண்டலம் இல்லாததால் சிறு விண்வீல் கற்கள் நிலவின் மேற்பரப்பில் விழுந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறது. புவியை நோக்கி விண்வீல் கற்கள் வரும்பொழுது வாயுமண்டலத்தில் உள்ள உரசல் காரணமாக எரிந்து விடுகின்றன. ஆனால் நிலவில் வாயுமண்டலம் இல்லை என்பதால் நாம் அனுப்பும் விண்வெளி கலன்களை விண்வெளி கற்கள் சேதப்படுத்தும் அபாயமும் உள்ளது. நிலவிலிருந்து புவிக்கு திரும்பும் விண்வெளி கலனுக்கு எரிபொருள் குறைவாகவே தேவைப்படும். மணிக்கு 5,000 மைல் வேகம் நிலவின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட போதுமானது. ஆனால் புவியிலிருந்து புறப்படும் ஒரு விண்கலன் மணிக்கு 25,000 மைல் வேகத்துடன் இயங்கினால் மட்டுமே புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட முடியும். நிலவிலிருந்து புறப்பட்ட ஒரு விண்கலன் 5 மணி நேரத்தில் புவியின் ஈர்ப்பு விசையின் எல்லைக்குள் வந்துவிடும். காற்று இல்லாததால் நிலவில் ஒளியை கடத்த இயலாது. நாம் பேசுவது நேரடியாக மற்றொருவருக்கு கேட்காது. பூமியும் சந்திரனும் ஒரு வளைந்த பாதையில் சூரியனை சுற்றி வருகின்றன. இதற்கு காரணம் சூரியனின் ஈர்ப்பு விசையே ஆகும். கோள்களுக்கும் சூரியனுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசையானது கோள்கள் சூரியனின் நிறை மற்றும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவை பொறுத்து மாறக்கூடியவை என நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி கூறுகிறது. இவ்விதியை கொண்டு கணக்கிடும் பொழுது சூரியனின் நிறை பூமியின் நிறையை காட்டிலும் 3.3 லட்சம் மடங்கு அதிகம். தூரங்கள் சமமாக இருந்தால் சூரியனின் ஈர்ப்பு விசை 2 மடங்காய் இருக்கும். ஆனால் நிலவுக்கும் சூரியனுக்கும் இடையேயான தூரம் சூரியனுக்கும் புவிக்கும் இடையேயான தூரத்தை விட 400 மடங்கு அதிகமாகும். தூரங்கள் அதிகரிக்கும் பொழுது ஈர்ப்பு விசையின் அளவு குறைவதே இதற்கு காரணமாகும். பூமியின் ஒரே ஒரு துணைக்கோள் சந்திரன்தான். பூமியின் அளவில் 1/4 பகுதி கொண்டது. சந்திரனின் விட்டம் 3,475 கிலோமீட்டர் ஆகும். பூமியின் விட்டமோ 12,700 கிலோமீட்டர் ஆகும். சந்திரனின் புறப்பரப்பளவு அட்லாண்டிக் கடலின் பாதியாகும். பூமியை எடை போட்டால் சந்திரனின் எடை 81 மடங்கு குறைவு. நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றி வரும் சந்திரன் பூமிக்கு அருகே வரும்பொழுது 364,000 கிலோமீட்டர் தொலைவிலும் தூரத்தில் இருக்கும் பொழுது 4,6,000 கிலோமீட்டர் தொலைவிலும் சுற்றி வருகிறது. சந்திரன் தன் அச்சில் ஒரு முறை சுழன்று வர 27 நாட்களும் 18 மணி நேரமும் ஆகும். பூமியில் ஏற்படும் கடல் அலைகளின் எழுச்சிக்கு சந்திரனும் சூரியனும் தான் காரணம். சந்திரனின் ஈர்ப்பு சூரியனின் ஈர்ப்பு விசையை விட அதிகம். சந்திரனின் ஒளி பூமியை வந்தடைய 1.3 நொடிகள் ஆகும். ஆனால் சூரிய ஒளி புவியை வந்தடைய 8 நிமிடம் 16.6 நொடிகள் ஆகும்.

சந்திரனில் டைட்டானியம் பெருமளவில் உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. புதிய வகை கனிமம் ஒன்று நிலவில் கண்டறியப்பட்டது. அதற்கு ஆர்மல் கோலைட் என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்பெயர் முதன் முதலில் சந்திரனுக்கு சென்ற ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்டரின் கேலின்ஸ் ஆகியோர்களின் பெயர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதாகும். இவற்றை தவிர பூமியில் கிடைக்கும் பல வகையான கனிமங்களும் சந்திரனில் காணப்படுகின்றன. மனிதன் ஆதி நாட்களிலிருந்தே சந்திரனை பிடிக்க அல்லது செல்ல ஆசைப்பட்டான். விண்வெளியில் ஆதிக்க செலுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்ட ரஷ்யா பறக்கவிட்ட முதல் செயற்கைக்கோள் 1957 ஸ்புட்னிக் 1 என்பதாகும். இதன் எடை 404 கிலோ. அதனைத் தொடர்ந்து ரஷ்யா அடுத்த மாதமே ஸ்புட்னிக் 2 என்ற இரண்டாவது செயற்கைக்கோளை செலுத்தியது. அதில் ஒரு நாய் வைத்து அனுப்பி வைத்தார்கள். அதன் பெயர் லைகா என்பதாகும். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா 1958 ஜனவரி மாதம் எக்ஸ்ப்ளோரர் என்ற தனது முதலாவது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய பின் ரஷ்யா 1959 லூனிக் 1 என்ற ஆளற்ற விண்கலம் சந்திரனை நோக்கி செலுத்தியது. புவியின் ஈர்ப்பு விசையில் இருந்து விடுபட்ட முதல் விண்கலம் என்ற பெருமையை லூனிக் 1 பெற்றது. இதனைத் தொடர்ந்து மனிதன் காணாத நிலவின் மறுபுறத்தை ரஷ்யாவின் லூனிக் 3 விண்கலம் படம் பிடித்து காட்டியது. இதன் பிறகு அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாறி மாறி வெவ்வேறு வகையான புதுப்புது வசதிகள் கொண்ட விண்கலன்களை விண்வெளிக்கு அனுப்பின. ஆனால் சந்திரனில் தரையிறங்கிய முதல் ஆளில்லா விண்கலம் ரஷ்யா விண்கலமே ஆகும். பின்னர் 1969 ஜூலை 19 அமெரிக்காவின் அப்போலோ 2 விண்கலம் சந்திரனை நெருங்கியது. அந்த விண்கலத்தில் இருந்த மூவரில் இருவர் ஈகிள் என்ற பெயரிடப்பட்ட இறங்குகலத்தின் வழியாக நிலவில் காலடிகளை பதித்தனர். அவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் ஆல்ட்ரின் என்பது நாம் அனைவரும் அறிவோம். அவர்களுடன் பேசிய அமெரிக்க அதிபர் நெக்ஸின் இந்த சாதனையை வானம் வசப்பட்டது என்று புகழ்ந்தார். இவர்களுடன் பயணித்த மூன்றாவது நபர் மைக்கேல் காலின்சன் ஆவார். இதன் பின்னர் ஆசிய நாடுகள் எங்களாலும் முடியும் என்ற நோக்கத்தோடு 1993 ஜப்பான் ஹித்தேன் என்ற ஆளில்லா விண்கலம் ஒன்றை சந்திரனை நோக்கி அனுப்பியது. சக்திமிக்க ராக்கெட்டுகளை உருவாக்குவதில் வெற்றி கண்ட சீனா 2007 சந்திரனுக்கு ஆளில்லா விண்கலம் ஒன்றை அனுப்பியது. இதன் பெயர் சாங்க்யூ 1 என்பதாகும். இதனைத் தொடர்ந்து சாங்க்யூ 2 மற்றும் 2013 அனுப்பப்பட்ட சாங்க்யூ 3 சந்திரனில் ஒரு ஆய்வுக்களத்தை இறக்கியது. இது சந்திரனில் நடமாடி கனிம வளங்களை பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. சீனாவின் சாங்க்யூ 1 என்ற விண்கலம் சந்திரனை சுற்றி கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவின் சந்திராயன் 1 அனுப்பப்பட்டது. 2008 அக்டோபர் 22 சந்திராயன் விண்கலம் பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது. இதன் திறன் நேரடியாக சந்திரனை அடையும் திறன் அல்ல. எனவே விசேஷ உத்திகள் பின்பற்றப்பட்டன. சந்திராயன் 17 கழித்து நவம்பர் 8 சந்திரனுக்கு போய் சேர்ந்தது. சந்திராயன் புவியின் நீள்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு பின் அதன் தூரத்தை அதிகரித்து வேகத்தை குறைத்து நிலவின் வட்டப்பாதையில் அதனை இடம்பெறச் செய்து சந்திரனின் ஈர்ப்பு பிடியில் சிக்கி அது நிலவை சுற்ற ஆரம்பிக்கும். சந்திராயன் விண்கலம் நிலவின் நிலப்பரப்பை 3D புகைப்படங்களாக எடுத்து அனுப்பியது. 2009 ஆகஸ்ட் 29 சந்திராயனின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 2 செயல்பட வேண்டிய சந்திராயன் 312 தன் செயல்பாட்டை நிறுத்தியது. இதன் மூலம் நிலவின் துருவப்பகுதியில் ஐஸ்கட்டி வடிவில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்தது. சந்திராயன் 3 இந்தியாவின் 3rd நிலா ஆய்வு பயணமாகும். இது ஜூலை 14 2023 சதீஷ் ஜவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து LVM-3 ஏவுகணை மூலம் செலுத்தப்பட்டது. இது நிலவின் தென் துருவப்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. நிலவிற்கு சென்ற உலகின் 4th நாடாகவும் தென் துருவப்பகுதியில் ஆய்வு செய்த முதல் நாடாகவும் இந்தியா சாதனை படைத்தது. விண்கலத்தில் விக்ரம் நிலவில் தரையிறங்கிய பிறகு பிரக்யான் ரோவர் வெளியே வந்து நிலவின் மேற்பரப்பில் பயணித்து மண் மற்றும் பாறை

0: வேதியியல் தன்மைகளை ஆய்வு செய்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி உலகளவில் உயரத்தை எட்டியது. இது எதிர்கால மனிதர் செல்லும் விண்வெளி பயணங்களுக்கும் மற்றும் நிலா கோள்கள் பற்றிய ஆய்வுகளுக்கும் வலுவான அடித்தளமாக அமைந்தது.
1: இதுவரை நிலவின் நிழல் சர்வதேச நிலவு தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்கள், இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வரும் பாடல் பட்டின பிரவேசம் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் மதுர தென்றல். அடுத்த அறிவிப்பு பற்றிய நொடி தகவல்கள் இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்கலாம். வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள்.
2: வேகமாக வளர்ந்து வரும் தற்கால நவீன டிஜிட்டல் உலகில் நம் குழந்தைகள் கணினி மற்றும் அலைபேசி திரைகளுக்கு முன்பாக தங்களின் பொன்னான நேரத்தை செலவழித்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் மிகச்சிறந்த மாற்றாக விளங்குவது சதுரங்க விளையாட்டாகும். இது குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டும் ஒரு உன்னதமான கலை. கணிதம், துல்லியம், அறிவியலின் கூர்நோக்கு மற்றும் பல்வேறு நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான அறிவுசார் பெட்டகமாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க சதுரங்க விளையாட்டு உலகெங்கிலும் சுமார் 190 நாடுகளுக்கு மேலாகவும் மிகவும் ஆர்வத்துடன் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியின் மீதான உலகளாவிய தேடலையும் அதன் சிறப்பையும் போற்றி வளர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி உலக சதுரங்க தினமாக கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு அறிவு கூர்மை

மிகச்சரியாக திட்டமிடல், கூர்ந்த விவேகம் ஆகியவற்றின் உன்னத கலவையாகும். 64 கட்டங்கள் கொண்ட இப்பலகையில் நிகழும் ஆட்டம் மனித சிந்தனையின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. சுமார் 5ஆம் நூற்றாண்டு முடிவில் தோன்றிய இந்த விளையாட்டு ஒரு கலையாகவும் ஒரு விளையாட்டாகவும் அறிவியல் நுணுக்கங்கள் நிறைந்ததாக போற்றப்படுகிறது. பொதுவாகவே சதுரங்க விளையாட்டு சிப்பாய், குதிரைப்படை, யானைப்படை, மந்திரி, தேர் உள்ளடக்கிய விளையாட்டாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தோன்றினாலும் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியில் விளையாட்டு தற்போதைய யூரோப் வழியாக சென்று அங்கு பான் ப்ரமோஷன் இந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது நாம் விளையாடி கொண்டிருக்கும் கிளாசிக்கல் செஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற விளையாட்டாக விளையாடப்படுகிறது. இதற்காக உலக சதுரங்க அமைப்பு 1924ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் நினைவாகத்தான் இந்த உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோவின் பரிந்துரைகள் தொடர்ந்து 1966 முதல் ஜூலை 20ஆம் தேதி உலகளாவிய கொண்டாட்டமான இந்நாள் கல்வி, சமத்துவம், பாலினம் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அனைவரும் விளையாடக்கூடிய விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பொறுமை, எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் போன்ற குணங்களும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லப்படுகிற ஃபிடே மூலம் நமக்கு தர வரிசை புள்ளிகள் மற்றும் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் ஹையஸ்ட் டைட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்துட்டு மிக உயரிய பட்டமாக உலக சதுரங்க ஃபிடேவால் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வந்து நம்ம 2500 புள்ளிகள் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா சர்வதேச மாஸ்டர் டைட்டில் ஐஎம் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. அது 2400 புள்ளிகள் பெற்றால் சர்வதேச மாஸ்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஃபிடே மாஸ்டர், 2300 புள்ளிகள் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு ஃபிடே மாஸ்டர் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. 2200 புள்ளிகள் பெறும் பட்சத்தில் கேண்டிடேட் மாஸ்டர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்த புள்ளிகள் அடிப்படையில் ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஈலோ பாயிண்ட்ஸ் விளையாடும் போது நமக்கு வெற்றி தோல்வியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக உலக சாம்பியன்ஷிப். உலக சாம்பியன்ஷிப் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மேக்னஸ் கால்சன் என்பவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த வீரர். அவர் 5 முறை உலகப்பட்டம் வென்று அதிக ஃபிடே தரவரிசை புள்ளியில் 2881 புள்ளிகள் எல்லோ பாயிண்ட்ஸ் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ்கள் உலகப்பட்டத்தை வென்றுள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து 5 முறை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதைத் தொடர்ந்து தற்போதைய உலக சாம்பியன் குகேஷ், அவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 38 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் இந்தியாவில் மொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 98 கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகியுள்ளார்கள். 1/3% தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இளம் வீரர்கள் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய விளையாட்டு சங்கங்கள், அரசு இவங்கெல்லாம் உதவியோட இளம் வீரர்கள் வந்து நிறைய பயிற்சி பெற்று முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 1988 விஸ்வநாதன் ஆனந்த் கோவையில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளில் 98 கிராண்ட் மாஸ்டர் உருவாகியிருக்கிறார்கள். விஸ்வநாதன் ஆனந்தை தொடர்ந்து நிறைய வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். பெண்கள் பிரிவில் பொறுத்த மட்டும் இந்தியாவிலிருந்து கொனேரு ஹம்பி, அவரும் மகளிர் போட்டியில் மட்டுமல்லாமல் விஸ்வநாதன் ஆனந்தை போன்று கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார். அவரைத் தொடர்ந்து நிறைய இளம் வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தற்போது வைஷாலி அவர்களும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த இரு வீரர்கள் குகேஷ் மற்றும் வைசாலி வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே சதுரங்கத்துக்காக கோயில் நிறுவப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சதுரங்க வல்லபநாதர் என்னும் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள மரோட்டி என்ற கிராமத்தில் அனைவரும் சதுரங்க விளையாடுவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாநிலத்திலிருந்து நிறைய பேர் மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துள்ளது என்பது இந்த விளையாட்டின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும்
தொழில்முறை

0: ஆட்டக்காரர்களாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சதுரங்கத்துறை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் வீரர்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சார்பாக விருதுகளும் வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி பணி மற்றும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் 5 வயது முதல் 90 வயது வரை விளையாடக்கூடிய விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கம் விளையாடுவதால் மெமரி லாஸ் என்னும் அல்சைமர் நோய் குணமடைவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த 70 வயது மேற்பட்டவர்களுக்கான ஞாபக சக்தி மிகவும் அபாரமாக இருக்கிறது. சதுரங்கத்தில் மட்டும்தான் வயது வித்தியாசம் பார்க்காமல் விளையாடக்கூடிய போட்டியாக இருக்கிறது. உலக சதுரங்க தினமான இன்று பல்வேறு வகையான போட்டிகள் இந்தியாவில் மற்றும் உலக அளவில் நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இந்த விளையாட்டு பாரசீகத்துக்கு பரவியது. அங்கு அதற்கு சத்ரஞ்ச் என்று பெயர் மாற்றப்பட்டது. பாரசீகத்தின் இஸ்லாமிய படையெடுப்பை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி வழியாக ஐரோப்பாவிற்கு பரவியது. 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விதிகள் மாற்றப்பட்டு கிளாசிக்கல் செஸ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக பரிணமித்தன. ராணிக்கு பரந்த அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இது ஆட்டத்தின் வேகத்தை வியக்கத்தகு முறையில் அதிகரித்தது. நவீன சதுரங்க கோட்பாட்டாக மாறுவதற்கு வழிவகுத்தது. சந்தேகத்திற்கு இடமில்லாத கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் முறையாக 1886ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. உலகின் முதல் சதுரங்க சாம்பியன் வில்லியம் ஸ்டைனிட்ஸ் என்பவர் 1886ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 18 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாபி ஃபிஷர், அவர் 1972ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது, செஸ் உலகை வியக்க வைத்தது. அவரைத் தொடர்ந்து கேரி காஸ்ப்ரோவ் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி 2000ஆம் ஆண்டு வரை வீழ்த்த முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தற்போது வரை 5 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்கள் வென்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து மேக்னஸ் கார்ல்சன், இவரும் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் வென்று உலகின் வீழ்த்தப்பட முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவின் குகேஷ் 2024ஆம் நடைபெற்ற போட்டியில் சைனாவின் வீரர் டிங்லினை வென்று இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இவ்வாறாக உலக சாம்பியன் இருந்தாலும் சதுரங்க ஒலிம்பியாட் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு 1 முறை நடைபெறும் ஒரு குழு நிகழ்வாகும். இதில் உலகளாவிய சுமார் 190க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டு குழு போட்டியாக நடத்தப்படும் விளையாட்டாக கருதப்படுகிறது. ஃபிடே சர்வதேச கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடத்தப்படும் இப்போட்டியில் மகளிருக்கான போட்டியும் தனியாகவும் ஓபன் பிரிவு தனித்தனியாகவும் நடைபெற்று வருகிறது. சதுரங்க உலகில் உலக செஸ் ஒலிம்பியாடு வென்று இந்தியா மகளிர் மற்றும் ஓபன் பிரிவில் கடந்த 2024 நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பெற்று வாகை சூடியது. இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அதிக முறை பட்டங்கள் வென்றுள்ளன. சதுரங்கத்தை விளையாடுவதால் குழந்தைகளுக்கு ஞாபக திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் தனிநபர் பொறுப்பு இவை அனைத்தும் வளர்ச்சியடைய உறுதுணையாக உள்ளது. சதுரங்கம் என்பது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு என்ற எல்லையை கடந்து மனித மூளையின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் ஒரு உன்னத கலையாகவும் அதே வேளையில் பாதுகாப்பான ஒரு வாழ்வாதார பாதையாகவும் பரிணமித்துள்ளது. இந்தியாவில் சதுரங்க புரட்சியும் 45வது ஒலிம்பியாட் இரட்டை தங்க சாதனையும் உலக அரங்கில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்துள்ளது. பிரபஞ்சத்தின் அணுக்களை விடவும் அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட 64 கட்டங்கள் ஆடும் இக்கலை நமக்கு பொறுமை, விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் திட்டமிடல் உத்திகளை கற்றுத்தருகிறது. ஜெனாஸ் உமா சுமாஸ் என்ற உயிரியலத்தின் முழக்கப்படி சர்வதேச எல்லையை கடந்து உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைக்கும் உன்னத சக்தியாக சதுரங்கம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை.
1: உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. தனசேகர் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8:12. இனி கேட்கலாம் ஒரு பாடல். ஈடி திரைப்பட மன்னிக்கவும் இந்திரா திரைப்படத்திலிருந்து

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். தெய்வங்களை வழிபடுறதுல இருந்து எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது பூ. பூவை வச்சு தான் இன்னைக்கு மதுரத்தென்றல் வளம் வரப்போகுதுங்க. முதல் பூ நம்ம ஊரு ஃபேமஸ், நம்ம ஊரு ஃபேமஸ் மல்லிகை. இதோ பாடல் உங்களுக்காக அழகன் திரைப்படத்திலிருந்து

நேரம் 8:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மதுரை தென்றல். அடுத்த பூ நம்ம வீட்லையும் கோவில்லையும் மாலையாக கட்டுறதுக்கும் தோரணமாக கட்டுறதுக்கும் இந்த பூ சிறந்தது.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சரம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம்.

0: காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் காலை 8:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத் தென்றல். பூவின் நிறம்

0: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் காலை 8:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். பூவின் நிறமும் மனமும் தாங்க அதோட கூடுதல் சிறப்பு. அந்த வகையில அடுத்து வலம் வரும் பூ, எவ்வளவு மறைச்சு வச்சாலும் மனம் தரும் பூ. கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி குரல்களில்.

நேரம் 8:47. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத் தென்றல். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பூ காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த ஒரு பூ. நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

மதுரத்தண்டல் நிகழ்ச்சியின் காற்றலிகளில் கொண்டு வரும் அடுத்த பூ சின்னதா அழகா மனமா இருக்கும் பூ. கற்பூரம் முல்லை திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா குரலின்.

நேரம் காலை 8:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலையில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வரும் பூ கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுர தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்திரேயா அவர்கள் கஞ்சிரா. முதலில் பரமேஸ்வரா ஜெகதீஸ்வரா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம் ஆதி தாளம்.

அடுத்து சங்கரி சங்குரு சந்திரமுகி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கீர்த்தனை ராகம் சாவேரி ஆதிதாளம் திஸ்ரநடை.

நேரம் 9:27, 15 நொடி. அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிறைவாக மகித பிரவருத என தொடங்கும் தியாகராஜரின் லால்கொடி பஞ்சரத்ன கீர்த்தனை, காம்போஜி ராகம், திருசிர திரிபுட தாளம்,

அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி குரல்களில்.

காலை 10:07. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடலில் வலம் வரும் அடுத்த பாடல் குக்கு திரைப்படத்தில் இருந்து கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரல்களில்.

0: கிழிஞ்சிரும் போல.
1: எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
2: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
1: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன

0: சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ரூபாய் 5000 முதல் 10000 வரை அபராதமும் 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: நேரம் காலை 10:13. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடலில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தெரி திரைப்படத்தில் இருந்த ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் உத்தரா உன்னிகிருஷ்ணன் குரல்களில் பாடல் இதோ.
3: இதே வேலையா போச்சு.

நேரம் 10:18. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் சோபனா குரல்களில்.

0: உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கார்த்திக், கிருஷ் மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டும் நேயர்களே.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டில் எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் காலை 10:29. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வரும் பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரல்களில். பாடல் இதோ.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

பிரேமா காதல் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் காலை 10:47. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் வரும் அடுத்த பாடல் மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து ஷான் குரலில்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது. இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் மற்றும் சின்மயி ஸ்ரீபதா குரல்களில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை தென்றல். இந்த ஒரு மணி நேரமும் இனிமையான பாடல்களால் வளம் வர காத்திருக்கு நேயர்களே. முதல் பாடலாக வர்ணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், தேவன் மற்றும் வி.வி. பிரசன்னா குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பெல்லிராஜ் மற்றும் தீபா மிரியம் குரல்களில் பாடல் இதோ.

0: யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் ரீட்டா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:21. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் செவிகளுக்கு விருந்தாக இனிமையான பாடலை கொண்டு வரும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து வி. செல்வகணேஷ், சின்மயி மற்றும் கார்த்திக் குரல்களில் பாடல்.

நேரம் 11:26. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து. மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல் இதோ.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் காலை 11:37. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் தாம் தூம் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் கிறிஸ் குரல்களில்.

நேரம் காலை 11:42. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், ஹரிணி மற்றும் டிம்மி குரல்களில் பாடல் இதோ.

0: உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: കുഴപ്പമില്ല.
1: நேரம் காலை 11:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றலின் நிறைவான பாடலாக அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் குரலில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை, இதில் எம் சந்திரசேகரன் மற்றும் பாரதி இருவரின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி, இதில் நேர்முகத்தில் பங்கேற்பவர் உஷா ராமச்சந்திரன் அவர்கள், பகுதி 1, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாடம், ஆசிரியர் ஜி பாமா அவர்கள், மாணவர் அதிதி சுரானா, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், இதில் நெல்லில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் தரும் தகவல்கள். 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். எட்டு 15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல். 8:30 அச்சாணி, இதில் பெருங்காயம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர், சென்னை அஞ்சல். 9:30 தேவசேனா திருக்கல்யாணம், இசை பேருரை வழங்குபவர் தஞ்சாவூர் கே வைத்தியம் வைஜெயந்தி மாலா அவர்கள். 10:00 பாராளுமன்றத்தில் கேள்வி நேர நிகழ்வுகள், டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் பகல் ஒளி இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இதுவரை எம் சந்திரசேகரன் மற்றும் பாரதி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
1: நேரம் 12:40 மணி. இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயனப் பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000 மேற்பட்ட ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கர், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனம்

0: நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்யும்.

0: செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மேசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே 9வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில், தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள கோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்ஹட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்பு படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின்

0: வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 24 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து இன்றும் நாளையும் கடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளில் வீசக்கூடும். 22 பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 23 காற்று இதே வேகத்தில் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய மற்றும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை கடலோரப் பகுதிகளில் அலைகளின் உயரம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் கடலோரப் பகுதிகளில் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை அலைகளின் உயரம் 18 முதல் 22 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை அலைகளின் உயரம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் அலைகளின் வேகம், அதாவது அலைகள் கரையை தொடும் வேகம், வினாடிக்கு 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பளம் வரை அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 0.8 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். விஜயநகரம் கடலோரப் பகுதிகளில் அலைகளின் உயரம் 14 முதல் 20 வினாடிகளுக்குள் 0.7 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். விசாகப்பட்டினம் கடலோரப் பகுதிகளில் 15 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.7 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். ஸ்ரீகாகுளம் கடலோரப் பகுதிகளில் 14 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.7 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆலப்புழா கடலோரப் பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். எர்ணாகுளம் கடலோரப் பகுதிகளில் அலைகளின் உயரம் 14 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கண்ணூர் கடலோரப் பகுதிகளில் 13 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். காசர்கோடு கடலோரப் பகுதிகளில் 12 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கொல்லம் கடலோரப் பகுதிகளில் 15

0: முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். கோழிக்கோடு பகுதிகளில் அலைகளின் உயரம் 13 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். மலப்புரம் கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். 13 முதல் 18 வினாடிகளுக்குள் திருவனந்தபுரம் கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. திருச்சூர் கடலோர பகுதிகளில் 14 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். மாஹே பகுதிகளில் 12 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். லட்சத்தீவுகளின் கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். மாட்டு வழியாக வேப்பெண்ணை பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை கட்டி பூச்சிகளை கையாளலாம். நானோ யூரியா பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்க செய்கிறது.
1: வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
0: பாடல் இப்போது கே ஸ்வர்ணா குழுவினர் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் என் மனோகர், இசை டி கே ஜெயராமன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிம்மிக்கு
2: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொதுநலன்
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
4: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
5: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
5: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
5: இப்பதாங்கா எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
4: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
7: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

0: movement and traffic restrictions are expected in and around the Parliament complex. According to the advisory, the public have been advised to avoid roads such as Rafi Marg, Motilal Nehru Marg, Maulana Azad Road, Parliament Street, Ashok Road, Talkatora Road, Rajendra Prasad Road, Janpath and adjoining stretches, as traffic diversions and congestion are likely in these areas. In Assam, the flood situation has worsened as incessant rain continues across the state, affecting thousands of people in several districts of Upper Assam. Several rivers in Upper Assam are reported to be flowing above the danger level. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் வாசவி.
1: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுயிர் தோழி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மளுடன் எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்கள் இணைந்திருக்கிறார். இவர் எழுதிய கரை தேடும் ஓடங்கள் மற்றும் காவு என்ற புதினங்கள் நாவல் போட்டியில் பரிசு பெற்றவை. மேலும் பல சிறுகதை போட்டிகளில் பரிசு வென்றுள்ளார். வணக்கம் மேம்.
3: வணக்கம், சொல்லுங்க,
1: எப்படி இருக்கீங்க மேம்?
3: நல்லா இருக்கேன்.
1: இங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எழுத்தாளர்னு ஒரு புரிதல் இருக்கு. அதாவது எழுத்தாளர்கள் வந்து நிறைய வாசிப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க, நிறைய விஷயத்துல வந்து அவங்களோட செவிகளையும் கண்களையும் வந்து எப்போதும் திறந்தே வச்சிருப்பாங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் ஒரு புரிதல் இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்ம ஒரு எழுத்தாளர் ஆக போறோம் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு எப்படி வந்தது? அவர் எழுத்தாளர் ஆக போறோம் இல்லை எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது மேம்?
3: நான் ஒரு நல்ல வாசகி. ஒரு ரெண்டாவது படிக்கும் போதுலேருந்தே ஆரம்பித்ததுதான் இந்த வாசிப்பு பயணம. தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறேன். வாசிக்காத நாளே என்னோட லைஃப்பில் கிடையாது. அந்த மாதிரி ஈவன் டெலிவரிக்கு போகும்போது கூட நாலு புக்கு
1: கையில் எடுத்துட்டு
3: பயில எடுத்துக்கிட்டு தான் போனேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப தாமதமாக தான் நான் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு 40 வயசு இருக்கும். நாங்க ரொம்ப வருஷம் கல்ஃப்ல இருந்தோம். அங்க கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை ஒரு ஒரு மைல்டு ஜோக் கதை தான் அது. எழுதி அனுப்பிச்சோடனே அது பப்ளிஷ் ஆனோடனே என்னை கையால பிடிக்க முடியவில்லை, இவ்வளவு சுலபமா எழுத்தாளர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2-3 கதைகள் வேற வேற .com எல்லாம் வந்துட்டு இருந்தது. எழுத ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துலயே ஒரு பிரபல இதழுக்கு என்னோட சிறுகதை ஒன்று அனுப்பிச்சேன். அது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து இலக்கிய இதழ் ஒன்று, தொடர்ந்து 3 கதை வந்தது. இப்படி ஆரம்பிச்ச பயணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. முக்கால்வாசி என்னோட கதைகள், நான் அனுப்பின கதைகள் எல்லாமே பப்ளிஷ் ஆயிட்டே இருந்தது. என்னோட கதை எதுவும் வரலன்னா நான் எழுதாம இருந்தது தான் காரணம். வீட்டு வேலைகள், மற்ற பொறுப்புகள், இதனால என்னோட எழுத்து பணி கொஞ்சம் நடுவில் அப்பப்ப தடைப்படும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எழுத்தாளர் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கதை பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கதை இருக்கு. ஒரு வீட்டுக்கு வேலைக்காரமா வரலன்னா கூட கேட்டா அவங்க ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு மாதிரி சைக்கிள் ஓட்டுற மாதிரிதான். கதைய வந்து காதுல விழறது ஒரு நாட்டு, எழுத்தாளர் சொல்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நாட்டு வந்துடுச்சுன்னா அதை முன்ன பின்ன நம்ம மனை தேனே போட்டு எழுதுறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அதான் சொன்னேன், இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி டக்குன்னு உங்களுக்கு ஒரு நாள் பிடிபட்டுடும். கேட்குற கதைகள் எல்லாமே கதையாக முடியாது, எழுத முடியாது. என்னோட கதைக்கு முதல் வாசகி நான் தான். எனக்கு சில கதைகள் வந்து எழுத ஆரம்பிப்பேன், நாட்டு நல்லா இருக்கும், வந்துடுச்சு, நல்லா வந்திருக்கும் நினைச்சு எழுத ஆரம்பிப்போம். ஆனா ஒரு 4 லைன்ல தெரிஞ்சிடும் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்படி அந்த மாதிரி கதைகள் என்ன
1: இருக்கு,
3: நிறைய இருக்கு. அது அப்புறம் அவ்வளவுதான், அது வந்து எழுத வரலன்னா வரலதான்.
1: அதுக்கப்புறம் அதுல வந்து இல்ல, இத நம்ம வேற மாதிரி இந்த பிளாட்டை டெவலப் பண்ணலாம் அப்படிலாம் இல்ல,
3: வராது. எழுத்தாளருங்கிறவங்க காதையும் கண்ணையும் திறந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்குற எல்லாத்தையும் கதையா எழுத முடியாது. அந்த ஒரு நாட்டு ஒரு பொறி நமக்கு வரும், அது வந்து மனசுலயே அந்த பொறி. ஒன்னு விசித்திரமான அனுபவம் என்னன்னா, அந்த நாட்டு வந்து உங்க மனசுக்குள்ளேயேதான் இருக்கும், அது மறக்கவே மறக்காது. ஈவன் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டு வந்து சில நாட்டு மனசுக்குள்ள அந்த பொறி இருக்கு, அதை இன்னும் எழுதலையே தவிர என் மனசுல அந்த கதையோட முதல் வரியில இருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். நான் இப்ப எழுத உட்கார ஆரம்பிச்சேன்னா அது 50% அது வந்து கதையா வந்துடும், வரலன்னா நான் அதோட விட்டுறேன். ஆனா எழுதாத கதைகள் மனசுல அந்த பொறி, அந்த நாட்டு இன்னும் இருக்கு. அந்த மாதிரி கதைங்க ஒரு 4-5

0: மனசில் இன்னும் இருக்கு. ரெண்டு நாவலோட நாட்டு மனசுல இருக்கு. நாவல் நாட்டு வந்து 40,000 வார்த்தைகள் மினிமம், ஆனா மனசுல வந்து அந்த முதல் வரியில இருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே மனசுல இருக்கு. எப்படி எழுத போறேங்கிறது உட்காந்து எழுதணுமே தவிர, அது அப்படியே லைன் பை லைன் என்னோட மனசுல இருக்கு, ஊறுகாய் போடுற மாதிரி அது மனசுல வச்சு. இதெல்லாம் பெரிய எழுத்தாளர்கள் சொன்னதுதான், டக்குன்னு ஒண்ணு எழுத ஆரம்பிக்காதீங்க, சிறுகதைனா அதை மனசுல போட்டு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அது பாட்டி நம்ம பாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கலாம், அது பாட்டி மனசுல எங்கேயோ ஓடிட்டு இருக்கும்,
1: ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும்,
0: அது பாட்டி ஆயிட்டு இருக்கும். நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி முதல் வரியிலேயே மெயின் கேரக்டர் யாருன்னு அறிமுகப்படுத்துறீங்க, ஆனா பெண்ணா, அதான் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அவங்களுக்கு என்ன வயது இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. அப்புறம் பேர் வைக்கும் போது ஒரே கதையில ரமேஷ், சுரேஷ், மகேஷ்னு பேர் வைக்காதீங்க, படிக்கிறவங்களுக்கு குழம்பும். எழுதிட்டு அப்படியே வச்சிருங்க ஒரு ரெண்டு நாள், அதுக்கப்புறம் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா இல்லைன்னா கீச்சு போடுங்க, வேர்ட் டாக்குமெண்ட்னா டெலீட் பண்ணிடுங்க, இல்லாட்டி அதில் ஏதாவது மாற்ற முடியுமான்னு பாருங்க, எடிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஏதாவது திருத்தங்கள் பண்ணுங்க. உங்க கதைக்கு நீங்க தான் முதல் வாசகம்.
1: நம்ம பயணத்தை பத்தி பேசும்போது அடுத்த எழுத்தாளர்களா, இப்ப நான் கூட போயிட்டு என் மனசுல ரொம்ப நாளா ஒரு கதை ஓடிட்டு இருக்காங்க, நீங்க சொன்னதெல்லாம் வச்சு ஒரு கதை எழுத முயற்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: வாங்க அதான் சொன்னேன், எல்லார்கிட்டயும் கதை இருக்கு.
1: கரெக்ட். இப்போ இந்த பயணம் இப்படி தொடர்ந்து போகும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா, என் மனசுல வந்து இன்னும் எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வரல, ஆனா ஒரு சில விஷயங்கள் இதை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க ரொம்ப இதை வந்து எப்படியாவது நான் வந்து அது ஒரு சோசியல் மெசேஜா கூட இருக்கலாம், இல்ல அது ஒரு மெசேஜா இருக்கணும்ட்டுல, இது வந்து இன்னும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு பாரு. இப்போ நான் ஒரு எழுத்தாளரா இல்லாட்டி ஒரு வாசகரா எனக்கு வந்து இந்த விஷயத்த நான்
0: இன்னுமே வந்து நம்ம சமூகத்துல குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்கள பார்க்கிற பார்வை வந்து வேறதான். ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது அவங்கள வந்து பின்னுக்கு தள்ளுறத பார்த்து ரொம்ப நான் வருத்தப்பட்டிருக்கேன். கணவனை இழந்தவர்னு வச்சுக்கலாம், ஒரு உயிருங்கிறது எப்போ போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த செகண்டு நான் அடுத்த செகண்ட் நம்ம இருப்போமான்னு கூட தெரியாது, எத்தனை பேரை நம்ம அப்படி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு இறந்ததுனால அவள் வாழ்க்கை வந்து முடிஞ்ச போகிறது, நடுவில் வந்த உறவு தான். அந்த உறவுக்கு ஏன் இந்த அளவு நீங்க வந்து இழந்ததுனால அவங்க மேல நீங்க ஒதுக்குறீங்க சமூகத்துல இருந்துங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு. அதை வச்சு ஒரு கதை எழுதினேன். அதை படிச்சுட்டு ஒருத்தர் ரொம்ப மெசேஜ பேசிட்டு இருந்தாங்க, இப்பவும் நடக்குது இந்த மாதிரி அப்படி. அவங்க சின்ன பொண்ணு, ரொம்ப ஒன்றும் ஏஜ் கிடையாது, ஒரு 50s இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, இனிமே வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா முன்னாடி வரக்கூடாதுங்கிறாங்க, இப்படி எல்லாம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்க இருக்கிறோம். எனக்கு வாசிப்பு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா இதுதான், மனிதர்களை சக மனிதரை உன்னை போலவே நேசி.
1: இப்போ ஒரு 10 குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சக மனிதர்களே உன்னை போலவே நேசி, இந்த தத்துவத்தை அந்த குழந்தைக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க மேம்?
0: எனக்கு ஒரு இன்னொரு ஹாபி ஒன்று இருக்கு.
1: ஓகே.
0: கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் போய் நான் கதை சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு. கதை சொல்கிறதுன்னா நான் புராண இதிகாசம் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாமே ஜாலியான கதை தான். ஆனால் ஜாலியான கதையில் கடைசியில் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம், ரோட்ல குப்பை போடக்கூடாது, பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களை வந்து உருவகேலி பண்ணக்கூடாது, நிறத்தை வச்சு கமெண்ட் அடிக்கூடாது. 4 குழந்தைங்க சொல்லும் போது அதோட பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது, ஒரு ஜோக்கா தோணும். ஆனா அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு வந்து அது எவ்வளவு ஒரு மன உளைச்சல நாளும் அது சந்திக்குது. அதனால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான் நிறைய சொல்லுவேன், ரொம்ப குழந்தைங்க கேட்டுப்பாங்க. அந்த நான் சொல்ற கதைங்கள்லாம் வந்து ஒரு 8வதுக்குள்ளதான், ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். இந்த 1வது 2வது எல்லாம் நான் வந்து சேர்ல உட்காந்து கதை சொல்ல மாட்டேன், நான் உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன சுத்தி உட்காந்துப்பாங்க, முதல் கொஞ்சம் தூரம் உட்காருவாங்க, கடைசி அப்படியே நகர்ந்து வந்து மடியில உட்காந்து குறைதான். அவ்வளவு கண்ணு அப்படியே மின்னும் கதை கேட்கும் போது, அவ்வளவு ஆசையா கேட்பாங்க. பட் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறதுல முதல்து எதுன்னு கேட்டா குழந்தைங்களுக்கு கதை சொல்றது.
1: சோ கதை எழுதுவது மட்டும் இல்ல, கதை சொல்வதுலயும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு.
0: விருப்பம்,
1: ரைட்.

0: இப்போ நீங்கள் ஹாபி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு ஹாபியும் இருக்கு, டெரஸ் கார்டனிங்கும் வந்து நீங்கள் உங்களோட ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரேட் ஹாபிஸ் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ டெரஸ் கார்டனிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி?
1: இதை ஹாபின்னு சொல்ல மாட்டேன், இது என்னோட பேஷன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 3வது 4வது படிக்கும் போதெல்லாம் பார்க்கில் ரோடு முனையில் இருந்தால் ஏதாவது தக்காளி செடி

0: அந்த மாதிரி ஏதாவது செடி பார்த்தா பிடுங்கிட்டு வந்து வீட்டில் நடுவேன்.
1: ஓகே,
0: ரொம்ப பிடிக்கும் எனக்கு கார்டனிங், ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கல்ஃபில் இருந்தோம் சொன்னேன்ல, அப்போ வந்த பிறகு நான் சென்னையில் எனக்கு நிலம் இருந்தது, அதில் வீடு கட்டிட்டு வந்தோம். ஆனால் ஒரு கிரவுண்டு தான், அதனால சைடில் கொஞ்சம் தான் இடம் இருந்தது. அப்புறம் அப்போ தான் வெயில் வேணும்ல, ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் செடி நடுவது எப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க காய்கறி செடிக்கெல்லாம் நல்லா 5-6 மணி நேரம் வெயில் இருந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கறி செடி எல்லாம் பெரிய க்ரோ பேக்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிது. அப்போ வந்து அந்த 6 அடிக்கு 4 அடி சைஸ் க்ரோ பேக் ஒரு வாட்டி மஞ்சள் விதைச்சு ஒரு 10 கிலோ மஞ்சள் எடுத்தேன்
1: நான்.
0: வந்து அப்ப அந்த 2016 நினைக்கிறேன் அந்த சினிமா ஒண்ணு வந்தது 36 வயது, அது வந்த உடனேதான் ரொம்ப காமெடியா போயிடுச்சு. அத்தனை பேப்பரில், மேகசீனில், தொலைக்காட்சி எல்லாத்துலயும் என்னோட டெரஸ் கார்டன் பத்தி வந்து ஒரு ஸ்டேஜ்ல நானே போர் அடிச்சு போருங்க ஆளுபடினு சொல்ற அளவுக்கு போயிட்டேன். ஏன்னா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றதுக்கும் போரா இருந்தது. இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்கானிக்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா போரும், ஆர்வமும் நேரமும் இருந்தா போறும், ஒன்னும் கஷ்டம் இல்ல. கொஞ்சம் ஆரம்ப செலவு இருக்கு இல்லன்னு சொல்லல, ஒரு பட்டுப்புடவை வேலைன்னு
1: வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான்.
0: நான் பட்டு கட்டுறது இல்ல, அதனால அந்த காசு அதுல
1: போட்டுட்டீங்க.
0: இப்ப வீட்டுல பயன்படுத்துற பொருள்ல இருந்து நம்ம செடிக்கு தேவையான உரம் எல்லாம் நான் காம்போஸ்ட் பண்றேன். வெர்மி காம்போஸ்ட்னா மண்புழு,
1: மண்புழு
0: பண்றேன். அப்புறம் இந்த மிச்சம் மீதி எல்லாம் வச்சுட்டு பழைய தயிர் அதெல்லாம் வச்சுட்டு, அதனால ரொம்ப ஒண்ணு செலவு கிடையாது. உங்களுக்கு ஆர்வமும் நேரமும் இருந்தா போறோம்.
1: சரி, இப்போ டெரஸ் கார்டனிங் வந்து புதுசா பண்ண வராங்க, ஆர்வம் இருக்கு, ஆனா அதை பத்தின பெருசா அறிவில்லை அப்படின்றவங்களுக்கு, பிகினர்ஸுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ், இது மட்டும் நீங்க பண்ணாதீங்க, டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்ற மாதிரி
0: எடுத்த உடனே பெருசா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 4 க்ரோ பேகோ தொட்டியோ ஒரு 4 கீரையில ஆரம்பிங்க. கத்திரிக்காய் வியாபாரியோ நெல் வியாபாரியோ அதை ஒண்ணுதான் லைஃப் லாங் போடுவாரு. என்னோட ஃப்ரெண்டு சென்னையில நூல்கோல் வளர்த்தாங்க.
1: ஓகே,
0: நான் கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாள் இருந்தேன், அங்க சௌச்சோ வளர்த்தேன். எல்லாருக்கும் நான் சொல்லாது, ஒரு 4 தொட்டியில கீரை வளர்க்க ஆரம்பிங்க, அது ரொம்ப ஈஸி. அந்த கீரையும் 3வது நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே தலை சாஞ்சிரும். விதைக்கிற முறையில இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா பிடிபட்டுரும் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கீரை போட்டோன்னா அது மேல ரொம்ப மண்ணு போடக்கூடாது, ஜஸ்ட் அந்த விதைய தூவிட்டு அது மேல லேசா மண்ணு தூவிடணும். அப்புறம் வந்து கீரை வள ஆரம்பிச்சோன்னா தண்ணியை ஃபோர்ஸா போடக்கூடாது, ஸ்ப்ரே தான் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு வாரத்துல இருந்தே நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி பஞ்சகாவியானா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மாட்டோட கழிவுல இருந்து தயாரிக்கப்படும். 2 ml போறோம், 1 லிட்டர் தண்ணியில போட்டு அது பூச்சிக்கொல்லி, அடுத்து அது பயிர் முக்கியம் உரமும் ஆச்சு, அதை தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கீரை நல்லா செழிப்பா வளரும். இதை தவிர வேற இந்த முதல்ல மண்ணு போடுறோம்ல, அதே நல்ல சத்துள்ள மண்ணு போட்டுட்டா பெருசா வேற எந்த உரமும் தேவையில்லை.
1: ஓகே, இப்போ இதுக்கான இந்த உரங்கள் எல்லாம் தயாரிக்கிறோம் இல்லம்மா, அந்த உரம் தயாரிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து முக்கியமா இந்த மண்புழு உரம் தயாரிக்கும் போது, இல்லாட்டி நம்ம வீட்டுல காய்கறி குப்பைகள் அந்த கழிவுல இருந்து நம்ம உரம் தயாரிக்கும் போது நிறைய பேருக்கு இருக்கிறதுனா அதுல அந்த வந்து துர்நாற்றம் வரும். ஸோ அதனாலயே வந்து நிறைய பேர் வீட்டுல பண்ண மாட்டாங்க, வெளியே நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கி போடுறவங்க இருக்காங்க. பட் இது உண்மையிலேயே ஆக்சுவலி இது மித்தா இல்ல இது ஃபேக்டா?
0: நிஜம், ஃபேக்ட் தான்
1: வரும்.
0: ஏன்னா நான் ஒரு வாட்டி பண்ணிட்டு ஆரம்பத்துல 200 லிட்டர்ஸ் ட்ரம், பெரிய ப்ளூ ட்ரம், ஒரு நாள் பாக்குற ஃபுல் புழுவும் பூச்சியுமா இருந்தது. எனக்கு என்ன அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தலை சுத்தி, ஏன்னா வீட்டுல தெரிஞ்சா கட்டாயம் எல்லாரும் திட்டுவாங்க, இது வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதான் திரும்ப திரும்ப இது வந்து எல்லாமே லேர்னிங் தான். நம்ம வந்து சிம்பிள், அது வந்து 50% நீங்க மக்ர உரம் போட்டீங்கன்னா 50% வந்து நம்ம காஞ்ச இலை
1: போடணும்.
0: அப்புறம் இதை விட இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் சமீபத்துல. நம்ம இப்போ ஆன்லைன்ல வந்து நிறைய பொருள் எல்லாம் வாங்குறோம், அதுக்கு வந்து கார்ட்போர்ட் அட்டை பெட்டி பிரவுன் கவர்ல தான் பொருளுங்க எல்லாம் வீட்டுக்கு வருது. அதை உக்காந்துட்டு நான் சினிமா ஓடிடியில படம் பார்த்துட்டே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுப்பேன். இதை வந்து நான் அந்த காய்கறி கழிவு போடும்போது இதையும் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இது நல்ல சுலபமா மக்குது. அது இல்லாம நீங்க சொல்ற மாதிரி புழுவும் வரதில்லை, அதுல இருக்க தண்ணி எல்லாம் இந்த அட்டை வந்து உறிஞ்சிக்குது. காஞ்சாலையும் போடலாம், இதுவும் போடலாம், இது நல்லா, இது ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா வருது இப்போ.
1: அனுபவ பாடம்,
0: அனுபவ பாடம்.

0: கம்மிங் பேக் டு எழுத்தாளர் ஃபேஸுக்கு வருவோம். ஒரு எழுத்தாளர் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வாசகி, நிறைய வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வாசிப்பில் நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்கள் ஒரு எழுத்தாளராக இல்லாமல் நீங்கள் ஒரு வாசகராக, நீங்கள் ஒரு ஒரு புதினமோ இல்லாட்டி எந்த எழுத்தோ ரொம்ப நீங்கள் ரசித்து படித்த அல்லது உங்களை ரொம்ப பாதித்த ஒரு கதையோ இல்லாட்டி ஒரு புதினமோ சிறுகதையோ அப்படின்னா எது சொல்லுவீங்கம்மா?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெயமோகன் எழுதின வெண்முரசு. என்ன காரணம்னா, நமக்கு வந்து மகாபாரத கதை எல்லாம் தெரியும், அதில் கேரக்டர் தெரியும், நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, முடிவு என்ன தெரியும், ஆரம்பம் என்ன தெரியும், லைன் பை லைன் மகாபாரதம் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஜெயமோகனின் மகாபாரதம். அவர் வந்து அது எழுதின மொழி நடையும் அதில் சொல்லப்பட்ட தத்துவங்களும் சொல்லப்பட்ட விதமும் என்ன ரொம்ப மனம் கவர்ந்தது. இன்னும் மிக இல்லை, எனக்கு ரொம்ப வீட்டில் பிரச்சனைனா குடும்ப குழப்பங்கள் நிறைய இருந்தது, அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதில் என் நினைவில் சொல்கிறேன், அதில் வந்து இது ஒரு இடத்துல வரும், இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பத்தி நான் ஆரம்பிச்சா நான் தோத்து போவேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி பெரிய டிஸ்கஷன் வீட்டில் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கொஞ்ச நாள் அப்படியே அதை நிறுத்துங்க, நெக்ஸ்ட் அந்த பிரச்சனையை பத்தி நீங்க ஆரம்பிக்காதீங்க, நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தோத்து போவீங்க. இனி வர அதை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இதை நான் ரெண்டு மூணு பேரும் சொல்லி அவங்களும் ஆமா ஆமா கரெக்ட் மேடம் அப்படின்னு.
0: ஓகே மேம், அடுத்த கேள்வி, எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, பேனாவை விட கூர்மையான ஆயுதம் எதுவும் கிடையாது அப்படிம்பாங்க. நம்மளோட படைப்புக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது அப்படின்னா அதை ஒரு எழுத்தாளராக நீங்கள் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க?
1: ரெண்டு ஒன்று தான், நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் ஒன்று தான், நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் ஒன்று. ஏன்னா எழுதியோட என்னோட வேலை முடிஞ்சுது. நீங்க ஒரு கன்சியூமர் மாதிரி காசு கொடுத்து என்னோட புக்கு நேரம் செலவழிச்சு அதை படிக்கும் போது உங்களோட கருத்துக்கு நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க பார்வையில் அது சரியில்லைன்னா சரியில்லை, நான் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், சரியில்லை அப்படின்னு விட்டுருவேன் நான் அதோட.
0: சோ அதையும் ஒரு ஃபீட்பேக், பட் இட்ஸ் a ஃபீட்பேக் அப்படினு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
1: அது ஃபேக்ட், ஃபீட்பேக் இல்ல ஃபேக்ட், அது அவங்களோட பார்வை, அது அவ்வளவுதான். இல்ல இல்லன்னா நல்ல இல்லைதான் அவங்களுக்கு.
0: அடுத்த கேள்வி, ஒரு எழுத்தாளர் அப்படிங்கும் போது அவங்க வந்து நிறைய மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், நிறைய சோஷியலைஸ் ஆகணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், கலந்து நம்ம பழகினாதான் நிறைய விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கிக்க முடியும், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல ஒரு எழுத்தாளர் ஒரு படைப்பை எழுதும் போது அவங்க தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கணும், தனியா உட்காந்து அதுக்கான அந்த கான்சன்ட்ரேஷன், ஏன்னா இப்ப மித்த வேலைகளை வந்து நம்ம மல்டி டாஸ்கிங்கா பண்ணிடலாம், ஆனா ஒரு படைப்பு ஒரு எழுத்து அப்படிங்கும் போது அதை மல்டி டாஸ்கிங்ல நம்ம பண்ண முடியாது, அந்த நேரத்தில் நம்ம அதுல மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் வந்து ஒரு எழுத்தாளர் தனக்குள்ள வச்சுக்கணும், அப்படி அந்த ரெண்டு அந்த எக்ஸ்ட்ரீம்ஸையும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க மேம்?
1: இது ரெண்டு கேள்வியா பாக்குறேன் நான்.
0: ஓகே,
1: ஒன்று வந்து கூட்டத்தில் தனிமை அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த கூட்டத்தில் இருந்தாலும் எழுத்தாளர் தனிமையாக தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, கேட்கறதுக்கு தான் ஆள் கம்மி, காதுகள் தான் கம்மி. ஸோ நான் எழுத்தாளங்கிற வந்து கேட்டுக்கிட்டா போறோம், அவங்க அவங்க கதையை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சமயம் பார்த்தா இது கவுன்சிலிங் மாதிரி, அவங்களோட விஷயத்த வந்து யார்கிட்ட யார் பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், அது வந்து கேட்டுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்குது. நாங்கள் வந்து எழுத்தாளருங்கும் போது சொல்லுவாங்க, நிஜமா நிறைய பேர் இந்த மாதிரி கதையை சொல்லுவாங்க, இதை நீங்க கதையா எழுதணும் அப்படின்வாங்க. சரி சரினு கேட்டுப்பேன் நான், நீங்க எல்லாத்தையும் கதையா எழுது. ரொம்ப ஒரு வாட்டி ரொம்ப காமெடியா இருந்தது, ஒரு அம்மா வந்து அவங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது அப்படி சொல்லி நீங்க இதை எழுதணும் எழுதணும்னாங்க, நான் சரி சரி அப்படி சொல்லிக்கிட்டேன். அடுத்தது எனக்கு மனிதர்களை ரொம்ப பிடிக்கும், எல்லா மனிதர்களையும் பிடிக்கும், யாரையுமே எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதனால எங்க போனாலும்

0: பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கவனிக்கிறது மற்றவங்களை வந்து அவங்களோட கேரக்டர் அதெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது ஒன்று. அப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க தனிமைன்னு, உண்மையா பெண்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து அந்த தனிமை எழுதுறதுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு லெவலுக்கு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் எழுத ஆரம்பிப்பேன். ஆனால் மைண்டில் வந்து உளுத்தம் பருப்பு காலி அடிச்சு ஆர்டர் பண்ணும் இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு தான்
1: இருக்கும்.
0: அந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும், அது பேலன்ஸ் ஆயிடுது கொஞ்ச நாளில். வந்து சில சமயம் மறந்து போகும், இந்த எழுதுற இதில் வந்து முக்கியமான விஷயம் ஏதாவது மறந்து போகும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியில்
1: ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும்.
0: ஆனால் வந்து எனக்கு ஒரு முறை ஒரு கதை எழுத ஆரம்பித்தேன், அன்னைக்கே வந்து ஏதோ முக்கியமான விஷயம் மறந்து போனேன். அப்போ வந்து எனக்கு கோவம் வந்து நான் எழுதவே போகிறதில்ல அப்படின்னு வீட்டில் கத்துனேன் நான். அப்போ தான் என்னோட மாப்பிள்ளை சொன்னார், நீங்கள் எழுதுனா எழுத வேண்டியதெல்லாம் சும்மா நீங்கள் சாக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அது நிஜமாக அவர் சொன்னது அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சரியாக இருந்தது.
1: கரெக்ட்,
0: எழுதணுங்கிறது எழுத வேண்டியது தான். இதெல்லாம் வந்து சும்மா நாம சாக்கு கண்டுபிடிக்கிறோம். இந்த வீடுனா அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல புதுமை பித்தன் கதையெல்லாம் கேட்கும் போது பாவமா இருக்கும். அவங்க எல்லாம் பொருளாதாரமா நெருக்கடியெல்லாம் இருந்திருக்கு, அதுலயும் வச்சுட்டு குழந்தை உடம்பு சரியில்லாத குழந்தை அப்படிலாம் இருக்கும் போது அவங்க எல்லாம் என்ன பெரிய தனி ரூமா ஊட்டில போய் எழுதுனாங்களா? அவங்க எல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு இத்தனை கையில எழுதுறது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப எல்லாம் வேர்ட்ல டைப் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வேணுமானாலும் எடிட் பண்றது அவ்வளவு சௌகரியமா இருக்கு. ஒரு கதையெல்லாம் நான் எத்தனை வாட்டி எடிட் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போதும் ஒரு கரெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஒவ்வொரு வாட்டி கரெக்ஷன் பண்ணிட்டு அதை திருப்பியே படி எடுக்கணும், அவங்க இன்னொரு காப்பி எடுக்கணும். அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை கை வலிச்சிருக்கும் அவங்களுக்கு, பேனா பிடிச்சிட்டு எழுதி, எத்தனை பேப்பர் அப்படிலாம் இருக்கும்போது அவங்க எழுதிட்டு தானாங்க இருந்தாங்க. யாரும் பெரிய கோடீஸ்வரெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதே இதுதான் பெண் எழுத்தாளர்களுக்கும், இல்ல ஆண் பெண் ஒன்னும் வித்தியாசம் எனக்கு தெரியல. அன்றாட லௌகீக குழப்பங்கள் நடுவில் நம்ம எழுதணும், எழுதணுங்கிற ஒரு விடாமுயற்சி இருந்தா போறோம்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய திருத்தங்கள் வந்து செய்வேன் அப்படின்னு. நிறைய திருத்தங்கள் பண்ணி பண்ணி நீங்க எழுதின ஒரு கதையோ இல்லட்டி ஒரு புதினமோ அப்படின்னு சொல்வீங்க?
0: இது இந்த காவுதான், 3 மாசம் ஆச்சு அந்த புக்கு பப்ளிஷ் ஆகி. அது வந்து வரலாற்று புனைவு, அதாவது எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸ் அதில் வந்து காந்தியிலிருந்து நிறைய பேர் வராங்க அந்த அதில் ஒரு இதாக வராங்க. அதனால் வந்து தப்பாயிடக்கூடாது, அதில் நிறைய கரெக்ஷன் இருந்தது. அதில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் படிச்சு அவங்க எல்லாம் படிச்சுட்டு தான் இது தப்பு அது தப்புன்னு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் கேட்டேன் நிறைய பேர்கிட்ட, இந்த மாதிரி பழைய ஆளுங்க அந்த ஊருக்காரங்க அவங்க கிட்டலாம் இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேட்டேன்.
1: ஓகே, இப்போ காவு அப்படின்ற இந்த புதினம், இந்த டைட்டில் உங்களுக்கு எப்படி
0: எங்கன்னு தோணுச்சு? சித்த வீட்டுக்காரோட பாட்டி பேரு காவேரி.
1: ஓகே,
0: அவங்கள வந்து காவு பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க.
1: ஓகே,
0: எனக்கு வந்து அவங்க பேர் காவேரின்னு எனக்கு தெரியாது
1: தெரியாது.
0: இன்னைக்கும் ஒரு எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த பாரு காவு பாட்டின்னு சொன்னாங்க. இது என்ன பேரு காவுன்னு, நமக்கு எல்லாம் தமிழ்ல காவுன்னா காவு வாங்குறதுன்னு தான் நினைப்பாங்க. அப்பதான் சொன்னாங்க கரூர் பக்கம் எல்லாம் காவேரியே காவுன்னு கூப்பிடுவாங்களாம் அந்த பக்கம். சில ஊர்ல எல்லாம் அந்த காவேரிங்கிற பேரை ஷார்ட் ஃபார்ம்ல காவுன்னு கூப்பிடுவாங்க.
1: காவு
0: எனக்கு அது ரொம்ப நாள் மனசுக்குள்ளே இருந்தது. சரி, என்னோட ஹீரோயினுக்கு காவுன்னு வச்சுட்டேன்.
1: ரைட்.
2: இதுவரை எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் வாசவி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
5: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
4: தங்கள் பரிந்துரை

0: பதில்களை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணுமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும், 374,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவா

0: விற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்தவுள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடத்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சினைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
2: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30 தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5 நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலைக் கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப நீலகிரி மாவட்டம் மோயார், சிங்காரா, விபூதிமலை சாலைகளில் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசன்குடி மாயார், மசன்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியூரை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக

0: கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்களினி கேட்க இருப்பது மதுரத் தென்றல். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து உஷா உத்தூப் குரலில்.

வாசலிலே திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் பிற்பகல் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா குரல்களில்.

ராத்திரி நேர பூஜைகள் எல்லாம் இப்போ இனிமேல்தான்.

மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த நிறைவான பாடலாக வருகிறது புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி. ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஜி பாமா அவர்கள். பங்கு பெறுபவர் அதித்தி சுரானா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே அதித்தி. இப்பொழுது நாம் பித்தினா பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து குட்டி ஆர் பப்லு என்ற கதையை பார்க்கலாம். அதித்தி சுரானா, படி.
1: குட்டி இதரா.
2: குட்டி இங்கே வா.
1: படே பையன ஆஃபீஸ் ஆதே ஹி அவாஸ் லகாய்.
2: அண்ணன் ஆஃபீஸிலிருந்து வந்தவுடன் கூப்பிட்டார். ஆவாஸ் சத்தம்.
1: ஆய் பையா. குட்டி பையா கி ஆவாஸ் சுந்தே ஹி தோடி பாகி ஆய்.
2: வந்தேன் அண்ணா. குட்டி அண்ணனின் சத்தம் கேட்டு ஓடோடி வந்தாள். தௌடி தௌடி ஓடோடி.
1: மேரி சாக்லேட் லாயே ஔர் உஸ்னே ஹாத் ஃபைலா தியே.
2: எனக்கு சாக்லேட் கொண்டு வந்தீர்களா? மேலும் அவள் கையை நீட்டினாள்.
1: ஹா ஹா பாய் ஆ ஏலே.
2: ஆமாம் ஆமாம் ஆ இதை எடுத்துக்கொள்.
1: பையானே அப்னி கோட் கி ஜேப் சே குட்டி கி பசந்த் கி சாக்லேட் நிகால் கர் உஸ்கே ஹாத் பர் ரக் தி.
2: அண்ணன் தன் கோட் பாக்கெட்டில் இருந்து குட்டிக்கு பிடித்த சாக்லேட்டை எடுத்து அவள் கையில் வைத்தார். பசந்த் பிடித்த, நிகால் கர் வெளியே எடுத்து, ஹாத் கை.
1: தேங்க்யூ பையா. குட்டி உச்சல்தி ஹுயி தோடி கை.
2: நன்றி அண்ணா. குட்டி குதித்து கொண்டே ஓடினாள்.
1: பகல் வாலி ஆண்டி கே யஹா பஹார் லான் மே ஹி பப்லு கடா மில் கயா.
2: பக்கத்து வீட்டு ஆண்டியுடன் புல்வெளிக்கு வெளியே பப்லு நிற்பதை கண்டாள்.
1: பப்லு தேக் மேரே பாஸ் கியா ஹை.
2: பப்லு பார் என்னிடம் என்ன இருக்கிறது.
1: குட்டி நே அப்னே கர் கி பால்கனி சே ஹி ஆவாஸ் லகாய்.
2: குட்டி தன் வீட்டு பால்கனியில் இருந்தே குரல் கொடுத்தாள்.
1: ஔர் ஹாத் மே டாஃபி சம்காதே ஹுவே உஸ்கோ சிடானே லகி.
2: கையில் டாஃபியை காண்பித்து அவனை கேலி செய்தாள். டாஃபி சாக்லேட், சமக்னா பளிச்சிடுதல், சிடானா கேலி செய்தல்.
1: குட்டி கே ஹாத் மே சாக்லேட் கா பூரா பாக்கெட் தேக்கர் பப்லு கே மூ மே பானி பராயா.
2: குட்டியின் கையில் இருந்த சாக்லேட் பாக்கெட் முழுவதையும் பார்த்த பப்லுவின் வாயில் எச்சில் ஊறியது. தேக்னா பார்த்தல், முஹ் வாய்.
1: அரே சாக்லேட் கிஸ்னே தி, தோடி முஜே பி தே.
2: ஏய் சாக்லேட் யார் கொடுத்தது, கொஞ்சம் எனக்கும் கொடேன்.
1: கேதா கேதா பப்லு உன்கே கர் கி தரஃப் தோடாயா.
2: சொல்லிக் கொண்டே பப்லு அவளுடைய வீட்டை நோக்கி ஓடினான். கர் கி தரஃப் வீட்டை நோக்கி, தௌட்னா ஓடுதல்.
1: அரே ஜா. குட்டி நே இன்கார் கர்த்தே ஹுவே உசே ட்ஹேங்கா திகா தியா.
2: ஏய் போ என்று குட்டி தர மறுத்து வெறுங்கையை நீட்டினாள்.
1: கல் ஜப் தேரே பாப்பா நே துஜே லெமன் ஜூஸ் லாக்கர் தி தோ தூனே முஜே கிலாய் தி கியா.
2: நேற்று உன் அப்பா உனக்கு எலுமிச்சை சாறு கொண்டு வந்து கொடுத்தார், நீ எனக்கு குடிக்க கொடுத்தாயா?
1: சாரி கி சாரி குத் ஹி கா கயா தா.
2: அத்தனையும் நீயே குடித்து விட்டாய் தானே.
1: அச்சா அப் கி பார் ஜப் பாப்பா டாஃபி லாயங்கே தோ துஜே பி ஜரூர் தூங்கா.
2: சரி, இந்த முறை அப்பா சாக்லேட் வாங்கி வரும் பொழுது கண்டிப்பாக உனக்கும் கொடுக்கிறேன்.
1: பப்லு நே சாப்லூசி கர்தே ஹுயே குட்டி கே ஹாத் மே ரக்ஹி சாக்லேட் கி தரஃப் ஹாத் படாயா.
2: பப்லு முகஸ்துதி செய்து கொண்டே குட்டி கையில் வைத்திருந்த சாக்லேட்டை நோக்கி கையை நீட்டினான். அப் கி பார் இந்த முறை ஜரூர் கண்டிப்பாக, சாப்லூசி முகஸ்துதி, ஹாத் படானா கை நீட்டுதல்.
1: லேக்கின் குட்டி இத்னி போலி தோடே ஹி தி.
2: ஆனால் குட்டி அவ்வளவு அப்பாவியாக இருக்கவில்லை. போலி அப்பாவி.
1: பப்லு கோ ஜீப் திகாகர் போலி தோ ஜப் பையா துபாரா சாக்லேட் லாயங்கே தப் மே பி துஜே தே தூங்கி.
2: பப்லுவிடம் நாக்கை காட்டி அப்படியானால் அண்ணன் மறுபடியும் சாக்லேட் வாங்கி வரும்பொழுது நானும் உனக்கு தருகிறேன் என்றாள். ஜீப் நாக்கு, துபாரா மறுபடியும்.
1: வத் டாட் கர் உபர் சத் பர் சலி கை.
2: அவள் மொட்டை மாடிக்கு ஓடினாள். சத் மாடி.
1: பப்லு இத்னி ஜல்தி ஹார் மான்னே வாலா கஹா தா.
2: பப்லு இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒற்று கொள்பவனா என்ன?
1: வா பி உஸ்கே பீச்சே பீச்சே சத் பர் ஆ கயா.
2: அவனும் அவளை பின்தொடர்ந்து மொட்டை மாடிக்கு வந்தான்.
1: ஔர் கிசி தர உஸ்ஸே டாஃபி ஹத்தியானே கி தர்கீப் சோச்னே லகா.
2: எப்படியாவது அவளிடமிருந்து சாக்லேட்டை கைப்பற்றும் வழிகளை யோசிக்க ஆரம்பித்தான். ஹத்தியானா கைப்பற்றுதல், தர்கீப் தந்திரம், சோச்னா யோசித்தல்.
1: உசே கல் கக்ஷா மே டீச்சர் கி சுன்னாய் ஹுய் கவ்வி ஔர் பில்லி கி கஹானி யாத் ஆ கை.
2: நேற்று வகுப்பில் ஆசிரியர் சொன்ன காக்கையும் பூனையும் கதை பப்லுவிற்கு நினைவிற்கு வந்தது. கல் நேற்று, கக்ஷா வகுப்பு, டீச்சர் ஆசிரியர், கௌவா காக்கா, பில்லி பூனை, கஹானி கதை, யாத் நினைவு.
1: ஏ கவ்வே கோ கஹி சே ரோட்டி கா டுக்டா மில் கயா.
2: ஒரு காக்கைக்கு எங்கிருந்தோ ஒரு ரொட்டி துண்டு கிடைத்தது. டுக்கடா துண்டு.
1: ஒரு பில்லி

0: उसे हथियाने के लिए कव्वे के गाने की बहुत तारीफ करते हुए उससे गाने की फरमाइश की।
1: பூனை அதை கைப்பற்றுவதற்காக காக்காவின் பாடலை மிகவும் புகழ்ந்து அதை பாடச் சொல்லி கோரிக்கை விடுத்தது. தாரிஃப் புகழ், ஃபர்மாயிஷ் கோரிக்கை.
0: தாரிஃப் சுன்கர் கவ்வா ஃபூல்கர் குப்பா ஹோ கயா.
1: அந்த புகழை கேட்ட காக்கை பெருமிதம் கொண்டது.
0: உஸ்னே கானே கேலியே ஜோ ஹி மூ கோலா ரோட்டி உஸ்கி சோஞ்ச் சே நீச்சே கிர படி.
1: அது பாடுவதற்கு வாயை திறந்தவுடன் ரொட்டி அதன் அலகில் இருந்து கீழே விழுந்தது. கோல்னா திரத்தல், சோஞ்ச் அலகு, கிர்படி விழுந்தது.
0: ஒரு பில்லி ஜட் சே ரோட்டி மூமே உட்டாக்கர் பாக் கடி ஹுய்.
1: பூனை உடனே ரொட்டியை வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது.
0: கோவா பெச்சாரா அப்னி பூல் சமஜ் கயா.
1: காக்கை வேறு வழியின்றி தன் தவறை உணர்ந்தது.
0: லைக்கின் ஆப் கியா ஹோ சக்தா தா.
1: ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்?
0: பப்லு இசி தரா கி கோய் தர்கீப் சோச்னே லகா.
1: பப்லுவும் இதே மாதிரி வழிகளை யோசிக்க தொடங்கினான்.
0: குட்டி, தேரி ஃப்ராக் கித்னி சுந்தர் ஹே. கஹான் சே

0: கை பெருமிதம் கொண்டது.
1: உஸ்னே கானே கே லியே ஜோ ஹி மூ கோலா ரோட்டி உஸ்கி சோஞ்ச் சே நீச்சே கிர படி.
0: அது பாடுவதற்கு வாயை திறந்தவுடன் ரொட்டி அதன் அலகில் இருந்து கீழே விழுந்தது. கோல்னா திரத்தல், சோஞ்ச் அலகு, கிர்படி விழுந்தது.
1: ஒரு பில்லி ஜட் சே ரோட்டி மூ மே உட்டாக்கர் பாக் கடி ஹுய்.
0: பூனை உடனே ரொட்டியை வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது.
1: கோவா பெச்சாரா அப்னி பூல் சமஜ் கயா.
0: காக்கை வேறு வழியின்றி தன் தவறை உணர்ந்தது.
1: லைக்கின் ஆப் கியா ஹோ சக்தா தா.
0: ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்?
1: பப்லு இசி தரா கி கோய் தர்கீப் சோச்னே லகா.
0: பப்லுவும் இதே மாதிரி வழிகளை யோசிக்க தொடங்கினான்.
1: குட்டி, தேரி ஃப்ராக் கித்னி சுந்தர் ஹே, கஹா சே மங்காயி தூனே? பப்லு நே தாவ் ஃபேங்கா.
0: குட்டி, உன் ஃப்ராக் ரொம்ப அழகா இருக்கிறது, எங்கே வாங்கினாய் நீ என்று பப்லு புதிர் போட்டான். தாவ் புதிர்.
1: யே தோ மேரே பர்த்டே பர் முஜே மேரே நானா ஜி நே தி தி.
0: என் தாத்தா இதை என் பிறந்தநாள் அன்று எனக்கு கொடுத்தார். பர்த்டே பிறந்தநாள், நானாஜி தாய் வழி தாத்தா, நானா பெண்பால் நானி.
1: புரே 140 ரூபாய் கி ஹே. குட்டி நே ஆங்கே நச்சாக்கர் இத்லாதே ஹுவே கஹா.
0: அனைத்தும் 140 ரூபாய் தான் என்று குட்டி கண்களை ஆட்டி பெருமிதத்துடன் கூறினாள். 140 140 இட்லானா பெருமை கொள்ளுதல்.
1: சாக்லேட் வேசே ஹி ஹாத் மே ஜக்டே ரஹி.
0: சாக்லேட் அவள் கையில் அப்படியே இருந்தது.
1: பப்லு கபி சாக்லேட் கி தரஃப் தேக்தா தோ கபி குட்டி கி தரஃப்.
0: பப்லு சில சமயம் சாக்லேட்டையும் சில சமயம் குட்டியையும் பார்த்தான்.
1: குட்டி அப்னே பர்த்டே பார்ட்டிக்கு யாதோ மே கோ கை.
0: குட்டி தன் பிறந்தநாள் விழா நினைவில் மூழ்கி போனாள். யாத் நினைவு, பன்மை யாதே.
1: மேரே பர்த்டே பர் இத்தே சாரே லோக் ஆயே தே ஔர் முஜே இத்தே சாரே கிஃப்ட் மிலே தே கி பஸ்.
0: என் பிறந்தநாள் அன்று பல பேர் வந்தார்கள் மற்றும் எனக்கு பல அன்பளிப்புகள் கிடைத்தது. கிஃப்ட் அன்பளிப்பு.
1: ஹம் சப்னே மில்கர் கூப் கானே காயே தே.
0: நாங்கள் அனைவரும் சேர்ந்து நிறைய பாடல்களை பாடினோம்.
1: கூப் கேக் காயா.
0: நிறைய கேக் சாப்பிட்டோம்.
1: சப் பச்சோ மே டாஃபியா பாண்டி.
0: அனைத்து குழந்தைகளுக்கும் சாக்லேட்டுகள் வழங்கப்பட்டன. டாஃபியா சாக்லேட்டுகள், பாண்டினா வழங்குதல்.
1: ஔர் ஃபிர் கூப் கேம்ஸ் கேலே.
0: பின்னர் நிறைய விளையாட்டுகள் விளையாடப்பட்டன.
1: பப்லு கா தியான் தோ குட்டி கி ஹாத் மே ரகி சாக்லேட் கி தரஃப் ஹி லகா ஹுவா தா.
0: பப்லுவின் கவனமோ குட்டியின் கையில் இருந்த சாக்லேட்டில் மட்டுமே இருந்தது. தியான் கவனம்.
1: தேரா ரிப்பன் கித்னே அச்சே டங் சே பாந்தா ஹுவா ஹே.
0: உன்னுடைய ரிப்பன்கள் எவ்வளவு அழகாக கட்டப்பட்டுள்ளன. அச்சே டங் அழகான முறையில், பாந்தனா கட்டுதல்.
1: தேரி சோட்டி கான் கர்த்தா ஹே.
0: உனக்கு யார் பின்னல் பின்னி விடுகிறார்கள்?
1: சோட்டி மேரி மம்மி கர்த்தி ஹே.
0: பின்னல் அம்மா போட்டு விடுவாள்.
1: கபி கபி பாபி பி கர் தேதி ஹே.
0: சில நேரங்களில் அன்னியும் போட்டு விடுவாள். சோட்டி பின்னல், பாபி அண்ணனின் மனைவி.
1: குட்டி சாக்லேட் கி பன்னி ஹட்டாக்கர் உசே ஏக் தரஃப் சே குதர்னே லகி.
0: குட்டி சாக்லேட்டின் ஜிக்னா பேப்பரை கழற்றி ஒரு பக்கத்திலிருந்து கடிக்க ஆரம்பித்தாள். பன்னி ஜிக்னா பேப்பர், ஹட்டாக்கர் கழற்றி, குதர்னா கடித்தல்.
1: உஸ்கி ஆக்கோ மே அப் அப்னே ஜனம் தின் கே சப்னே தேர் ரஹே தே.
0: அவள் கண்களில் பிறந்தநாள் கனவுகள் இப்பொழுது மிதந்து கொண்டு இருந்தன. அபுபி இப்பொழுதும், ஜன்மதின் பிறந்தநாள், சப்னா கனவு.
1: பப்லு கி நஜர் குட்டி கே சம்சமாதே ஹுவே ஜூதோ பர் கை.
0: பப்லுவின் கண்கள் குட்டியின் பளபளக்கும் ஷூவில் விழுந்தது. நஜர் பார்வை, சம்சமானா பளபளத்தல், ஜூதா ஷூ.
1: ஆஹா கித்னே சமக் ரஹே ஹே.
0: ஆஹா எவ்வளவு பளபளக்கின்றன.
1: எக்தம் நயே ஹே க்யா.
0: இவை புத்தம் புதியதா?
1: ஆர் க்யா கல் ஹி தோ பஹனே ஹே.
0: வேறென்ன, நேற்றுதான் அணிந்து கொண்டேன். பஹனனா அணிந்து கொள்ளுதல்.
1: மேரே பர்த்டே பர் யே மேரி மௌசி லாயி தி.
0: என்னுடைய பிறந்தநாளுக்கு என் சித்தி கொண்டு வந்து கொடுத்தார்கள். மௌசி தாயின் சகோதரி. மௌசி ஆண்பால், மௌசா லானா கொண்டு வருதல்.
1: குட்டி இத்ராயி.
0: குட்டி பெருமிதம் கொண்டாள். இத்ரானா பெருமிதம்.
1: பப்லு நிராஷ் சா குட்டி கே ஹாத் கி தரஃப் தேக்னே லகா.
0: பப்லு ஏமாற்றத்துடன் குட்டியின் கையை பார்த்து கொண்டு இருந்தான். நிராஷா ஏமாற்றம்.
1: ஜிஸ்மே உஸ்னே அபி தக் கேட்பரி கோ மஸ்பூதி சே பக்கடே ஹுயி தி.
0: அதில் அவள் கேட்பரியை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். மஸ்பூத் இறுக்கமாக, பக்கட்னா பிடித்தல்.
1: ஔர் உஸ்கா ஏக் ஹிஸ்ஸா வஹ கா சுகி தி.
0: அதில் ஒரு பகுதியை சாப்பிட்டு இருந்தாள். ஏக் ஹிஸ்ஸா ஒரு பாகம்.
1: गुड्डी अपनी तारीफ सुनकर

0: கல்வி சாக்லேட் நெஹி சோட் ரஹிதி.
1: குட்டி அவள் புகழை கேட்ட பிறகும் சாக்லேட்டை கைவிடவில்லை. தாரிஃப் புகழ், சோட்னா கைவிடுதல்.
0: கவ்வே நே தோ ரோட்டி மூ மே பக்கட் ரக்கி தி ஔர் மூ கோல்தே ஹி ரோட்டி கோ கிர்னா ஹி தா.
1: காக்கை ரொட்டியை தன் வாயில் பிடித்து கொண்டிருந்தது மற்றும் வாயை திறந்த உடனேயே ரொட்டி விழுந்தான்.
0: குட்டி பலா அப்னா சாக்லேட் கியூ சோடே.
1: குட்டி ஏன் தன் சாக்லேட்டை விட வேண்டும்?
0: சாக்லேட் தோ உஸ்கே ஹாத் மே தி.
1: சாக்லேட் அவள் கையில் இருந்தது.
0: ஔர் வ பாத் மூ சே கர் ரஹி தி.
1: அவள் வாயால் பேசிக் கொண்டிருந்தாள்.
0: பப்லு சோச்னே லகா.
1: பப்லு யோசித்துக் கொண்டிருந்தான்.
0: குச் ஐசி பாத் கர்னி சாஹியே கி வஹ அப்னே ஹாத் கோல் தே.
1: என்ன உபாயம் செய்து அவள் கையை திறக்க செய்வது?
0: சாக்லேட் உஸ்கே ஹாத் சே கிர் ஜாய் தோ மே உஸே உட்டாகர் பாக் ஜாவும்.
1: கையில் இருந்து சாக்லேட் விழுந்தால் அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான் பப்லு. சோச்னா யோசித்தல், கோல்னா திரத்தல், கிர்னா விழுதல், பாக்னா ஓடுதல்.
0: வேசே தோ உஸ்ஸே சீன் கர் பி வோ சாக்லேட் லே சக்தா தா.
1: அவன் அவளிடமிருந்து சாக்லேட்டை பிடுங்கி எடுத்துக்கொண்டு இருக்கலாம். சீனுனா பிடுங்குதல், லேனா எடுத்துக்கொள்ளுதல்.
0: லேக்கின் லடாய் ஜகடா ஹோனே கா டர் தா.
1: ஆனால் சண்டை வந்து விடுமோ என்ற பயம் இருந்தது. ஜகடா சண்டை, டர் பயம்.
0: ஔர் அகர் குட்டி உஸ்கே மம்மி பாப்பா சே ஷிகாயத் கர் தே தோ பிட்டாய் ஹோனே கா பி.
1: ஒருவேளை குட்டி தன் அம்மா அப்பாவிடம் புகார் அளித்தால் அடி விழுமோ என்று பயம். ஷிகாயத் புகார்.
0: நீச்சே கிரனே கே பாத் தோ பப்லு படே ஆராம் சே சாக்லேட் உட்டா சக்தா தா.
1: கீழே விழுந்த பிறகு பப்லு சாக்லேட்டை எளிதாக எடுத்து விடலாம்.
0: ஜமீன் பர் படி சீஸ் பர் தோ சப்கா ஹக் ஹே.
1: தரையில் இருக்கும் பொருள் மீது அனைவருக்கும் உரிமை உண்டு. ஜமீன் தரை, சீஜ் பொருள், ஹக் உரிமை.
0: குட்டி தெரி சூடியா துஜே கிஸ்னே பெஹனாய் உத்தார் கர் திகானா.
1: குட்டி உன் வளையல்களை உனக்கு யார் அணிந்து விட்டார்கள்? கழற்றி காண்பிப்பாயா? சூடியா வளையல்கள், உதார்னா கழற்றுதல்.
0: பப்லு நே உசே சூடியா உத்தாரனே கேலியே உக்சாயா.
1: பப்லு அவளை வளையலை கழற்ற உற்சாகப்படுத்தினான். உக்சாயா உற்சாகப்படுத்துதல்.
0: லேக்கின் குட்டி கே ஹாத் மே சூடியா படி முஷ்கில் சே சடி தி ஔர் மம்மி நே ஹாத் மே சாபுன் லகாகர் உன்ஹே சடாயா தா.
1: ஆனால் குட்டியின் கையில் வளையல்களை மிகவும் சிரமப்பட்டு சோப்பு தடவிதான் அம்மா அணிந்து விட்டிருந்தாள். முஷ்கில் சிரமம், சாபுன் சோப்.
0: இஸ்லியே உஸ்னே சூடியா உத்தாரனே மே அப்னி அசமர்த்ததா பிரகட் கர்தி.
1: அதனால் தன் வளையல்களை கழற்ற அவள் தன் இயலாமையை வெளிப்படுத்தினாள். அசமர்த்ததா இயலாமை, பிரகட் கர்னா வெளிப்படுத்துதல்.
0: சாத்ஹி மே யே கஹனா பி ந பூலி கி யே சூடியா உஸே உஸ்கி புவா நே உபஹார் மே தி தி.
1: கூடவே இந்த வளையல்கள் அவளது அத்தையால் தனக்கு அன்பளிப்பாக கிடைத்தவை என்று சொல்ல அவள் மறக்கவில்லை. பூல்னா மரத்தல், புவா அத்தை, உபஹார் பரிசு, புவா ஆண்பால், பூபா. சரி அதிதி, இத்துடன் இந்த கதையை இங்கே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் ஜி பாமா அவர்கள். பங்கு பெற்றவர் அதிதி சுரானா. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சேலம் மாவட்டம் சங்கரி துர்க் 5 சென்டிமீட்டர், சேலம் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசான் உட்பிரையர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா சோலையாறு.

மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, பார்வுட், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உப்பாசி, காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மதுரை, மேல்கூடலூர், குடலூர் பசார், குமாரபாளையம், பெரியாறு, தேனி மாவட்டம் தேக்கடி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, நடுவட்டம், தேவாளா, விண்ட்வர்த், கிளென்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. சென்னையின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 24ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மழைத்தூரலுக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதியன்றும் 26ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாசவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம்.

மாலை வணக்கம் அன்பர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

0: அகற்று.
1: கொலை செய்வதையே தொழிலாக கொண்டுள்ள அறிவற்றவர்கள் மிகவும் கீழ்ப்பட்ட தொழில் செய்பவர்களாகவே அறிவாளிகளால் கருதப்படுவர். குறள் எண் 329 அதிகாரம் கொல்லாமை.
0: கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர் புண்மை தெரிவார் அகற்று.
1: கொலை செய்வதையே தொழிலாக கொண்டுள்ள அறிவற்றவர்கள் மிகவும் கீழ்ப்பட்ட தொழில் செய்பவர்களாகவே அறிவாளிகளால் கருதப்படுவர். குறள் எண் 329 அதிகாரம் கொல்லாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:30. மாலை வணக்கம் அன்பர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிதே ஆரம்பமாகிறது மதுர தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மத்தியாலை 1669 கிலோ ஹெட்ஸில். இது மதுர தென்றல் தெனாலி.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

அவசி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:47. மதுர தென்றல் கேட்டு இசைக்கும் அடுத்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:01. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்கள் இதயம் திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல். ஏழு மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. ஏழு 7:30 மண்ணும் மணியும் நெல்லில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் செய்து குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி வேணுதேவன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் பகுதி 2 கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை. எட்டு 5:00 மதுரத்தென்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கை குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சலாக, 8:30 அச்சாணி பெருங்காயம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல்

0: பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். எட்டு 45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 தேவசேனா திருக்கல்யாணம் இசை பேருரை வழங்குபவர் தஞ்சாவூர் கே வைஜெயந்தி மாலா அவர்கள். பத்து 10 பாராளுமன்றத்தில் கேள்வி நேர நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு. இனிதே நிறைவு. இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: பொதுநலன்
6: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தேனமுது கானங்களை கேட்டு ரசிக்கலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வலம் வரக்கூடிய முதல் பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில முரளி, ஹீரா, சின்னி ஜெயந்த் ஆகியோர் நடிப்புல வெளிவந்த இதயம் திரைப்படத்துல இருந்தா பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். அந்த 80களின் காலகட்டங்கள்ல ஒரு தலை காதலர் ரொம்பவே அழகா சொன்ன திரைப்படம் தான் இதயம். இதோ காதலியை நிலாவாக கண்டு நாயகன் பாடும் பாடல் கே ஜே யேசுதாசின் வரிகளில்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனியதாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இதயம் திறக்கும் அடுத்த பாடல்.

0: டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, பிரேமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட PM ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கட ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற

0: பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2036 வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்றதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தரா அதில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது மைக்ரோ லெவல் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்லை மீடியம் ஸ்கேலாக போகும்போதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 billion US மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to 500 billion அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான் ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜிடிபியில் வந்து 30% MSME டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம MSME டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுக்கும்.
0: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார். இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
3: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்து கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PMGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
0: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
4: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலியமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ட்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க

0: தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்குக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 month கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
2: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 5269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனிய கணங்களின் தென்றலாக மனம் குளிர கேட்டு ரசிக்கிறோம். இது மதுர தென்றல்.

நீசத்தின் ஓசையாய் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு இறுதி சுற்று படத்துல இருந்து தீயோட குரல்ல.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவிக்கவும் கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா 1 கோடி பரிசு தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டுக்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் நகராட்சிகள் விண்ணப்ப படிவத்தோட அதற்குரிய ஆவணங்களை இணைச்சு விண்ணப்பிக்கலாம்னு சொல்றாங்க. சரி, எங்க விண்ணப்பிக்கிறது அப்படின்னு தானே கேக்குறீங்க. விண்ணப்ப படிவத்தை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அதுல இருக்க விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணி விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியின நல அலுவலகத்துல கொடுக்கலாங்க. இல்லைனா டைரக்டா விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலையும் விண்ணப்பத்தை படிவத்தை வாங்கிக்கலாங்க. விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணியோ இல்லை அந்த ஆஃபீஸ்லேருந்து வாங்கியோ ஃபில் பண்ணி உரிய ஆவணங்கள் மற்றும் அதற்கான புகைப்படத்துடன் கூடி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ வருகிற 31/7/2026 மாலை 6 மணிக்குள்ள கொடுத்துடலாங்க. தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பழங்குடியினர் நல வாரியம், தமிழ்நாடு நரைக்குறவர் நல வாரியம், தமிழ்நாடு புதிரை வண்ணார் நல வாரியம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. சரி, இந்த முகாம்கள் என்னென்னக்கெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? 100% உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு வர 25/7/2026 அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நடத்தப்பட போதுங்க. எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ற சனிக்கிழமை ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், காரியாப்பட்டி வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், சிவகாசி வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்கள்ல நடக்குதுங்க. ஸோ நீங்க உறுப்பினராக சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 25/7 இந்த இடங்கள்ல போய் விண்ணப்பத்தை பதிவு செஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் கேட்டோம் சேவை செய்திகள். தொடர்ந்து மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில வளம் வரக்கூடிய பாடல் காவிய தலைவன் படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய ஏலகிரி கோடை விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாநில வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று தொடங்கி வைத்தார். கோடை விழாவில் வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மாவட்ட வனத்துறை, செய்தி மக்கள் தொடர்பு துறை, மகளிர் திட்டம், மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கோடை விழாவில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்த 9 எழுத்தாளர்களும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சினைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. குறைந்தபட்சம் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே வெளியிடப்பட்ட படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதல் தளம் டி பிளாக்கில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை 2 நகல்கள் மற்றும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 14 மாலை 5 மணிக்குள் ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுக்கான குறை தீர்வு நாள் முகாம் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடமிருந்து குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஜூலை 24 அன்று விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் பங்கு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 40 வயதிற்கு உட்பட்ட ஆண்களும் பெண்கள் வயது வரமின்றி தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சி

0: பெண்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை, உதவித்தொகை மாதம் ரூபாய் 750 வழங்கப்படும். மேலும் விலையில்லா மிதிவண்டி, பாடப்புத்தகம், சீருடை, காலணிகள், வரைபட கருவிகள், இலவச பேருந்து சீட்டு ஆகியன வழங்கப்படும். வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி சேர்க்கை உதவி மையங்களிலோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பிக்க ஜூலை 31 தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நல செயலகம் சார்பில் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப நலத்தின் அவசியம், குழந்தைகளுக்கு இடையிலான போதிய இடைவெளி, தாய் சேய் நலன் மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான திட்டமிடல் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் படைவீரர்கள், முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் சார்ந்தோர்களிடமிருந்து பட்டா திருத்தம், நில அபகரிப்பு, சாதி சான்று, பழங்குடியினர் சான்று, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 13 மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் தாங்கள் கடன் பெற்ற வங்கிகளிலும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பயிர் காப்பீடு செய்ய பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக

0: சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இன்று காலை மணி 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை மாலை 4 மணி அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக்கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 1,66,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் தேத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்ட பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்க்வா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: இயற்பியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:38 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்னைக்கு பண்ணை செய்தியில கோழி வளர்ப்பு குறித்து முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம்.
3: இந்த இரத்த கழிச்சல் நோய் வந்தா கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? கிராமத்துல வயிற்று கடுப்பு இருந்துதான் குழந்தைகளுக்கு மாதுளம் பிஞ்சா அரைச்சு கொடுப்பாங்க, அப்ப கண்ட்ரோல் ஆயிரும். அதே துவப்பு சுவையை கொடுக்கணும் நம்ம கோழிக்கு. அப்ப மாதுளம் பிஞ்சு வந்து கோழிக்கு வந்து இப்போ 500 கோழிக்கு அவ்வளவு கிடைக்காது. அதுக்காக நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அப்பதான் இந்த பஜ்ஜி போடுறோம் பாருங்க, மொந்தன் வாழைக்காய், அதை வந்து 100 கோழிக்கு 5 வாழைக்காய்ங்கிற கணக்கில் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து தண்ணியில் கலந்து வச்சோம்னா அடுத்த நாளே இந்த இரத்த கழிச்சல் கண்ட்ரோல் ஆயிருங்க. காக்சிடியோசிஸ்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த கழிச்சல் கண்ட்ரோல் ஆயிரும். குறைஞ்ச செலவில் நம்ம கோழி இனத்தை காப்பாற்றுறோம். இது ஒரு பெரிய நாட்டுக்கோழி பண்ண இனத்தில் ஒரு நிறுவனம் வந்து அங்கே நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவங்களுக்கு போய் இதை சொன்னேன். அவங்க தாய்க்கோழி வளர்க்குறாங்க, இதே நாட்டுக்கோழியை வந்து தாய்க்கோழி வளர்க்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த இரத்த கழிச்சல் நோயை கட்டுப்படுத்த முடியல. நம்ம கலந்துரையாடல் போது இந்த சொன்னப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காக்சிடியோசிஸ் இரத்த கழிச்சலும் கண்ட்ரோல் ஆனது என்னைய ரொம்ப பாராட்டினாங்க.
4: நீங்க வந்து மாதுளம் பிஞ்சு கிடைக்கலன்னு சொல்றீங்க, அந்த தோலை நம்ம பழக்கடைகள்ல தோலையே தண்ணியில ஊற வச்சு நீங்க கொடுக்கலாமே?
3: கண்டிப்பா கொடுக்கலாங்க. மாதுளை தோல் தான் கிடைக்கும், நான் மாதுளை பிஞ்சு தான் வேணும்.
4: அதே எஃபெக்ட் தானே தோல்ல இருக்கும்?
3: கண்டிப்பா இருக்காதுங்க. துவர்ப்பினுடைய அளவு குறையும். பிஞ்சில் வந்து அந்த முத்துக்கல்லினுடைய சாரும் கிடைக்கும். அதனால நமக்கு வாழைக்காய் வந்து இந்த பஜ்ஜி போடுற வாழைக்காய், மொந்தன் வாழைக்காய் தான், இப்போ ரஸ்தாளி செவ்வாழி அதெல்லாம் தேவையில்லை. இந்த மொந்தன் வாழைக்காயை நம்ம கொடுத்தோம்னா 100% இந்த இரத்த கழிச்சல் நோயை கட்டுப்படுத்தலாங்க. அடுத்து இன்ஃபெக்சியஸ் பர்சா டிசீஸ், அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாம

0: சொல்றாங்க. அடுத்து குறைசா, சளி பிடிக்கும் கோழிக்கு. அதுக்கு சளி பிடிக்கிறதுக்கு நாட்டு வைத்தியமும் இருக்கு, இருந்தாலும் உடனே கண்ட்ரோல் ஆகணும். இந்த சளி தாங்க அதிகமாக கோழியை வந்து எடை வராமல் தடுக்கக்கூடியது. குறைசா சளியை வந்து நம்ம தடுக்கிறது எப்படின்னா, என்ட்ரோசின். நானும் பல மருந்துகள்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், பூண்டு, வெங்காயம், சீரகம், மிளகு, இதெல்லாம் அரைச்சி கொடுக்க சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு என்ட்ரோசின் கொடுத்தோம்னா அடுத்த நாளே கண்ட்ரோல் ஆயிருங்க. இது நாட்டுக்கோழி இனத்துக்கு நம்ம நாட்டு மருந்தை பயன்படுத்தலாம். அதிக அளவில் இந்த 1000 கோழி 10000 கோழின்னு வளர்க்கும் போது இது எடுபடாதுங்க, நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல முட்டையிடும். அதனால இந்த சளிக்கு மட்டும் என்ட்ரோசின் அந்த ரசாயன மருந்தை பயன்படுத்துவோம், மற்றதுக்கெல்லாம் சித்தா மருந்தை பயன்படுத்துவோம், சக்சஸ் ஃபார்முலா வருவோம்.
1: நோய் தாக்குதல் அப்படின்றப்ப இந்த நோய் அறிகுறிகள் எல்லாத்துமே வெயில் காலம், இதுல என்னென்ன நோய்கள் வரும்? சில கோழிகளுக்கு அம்மை நோய் வரும், இங்க சொன்ன மாதிரி கழிச்சல் நோய்கள் எல்லாம் வரும், இந்த ராணிக்கட்டு நோய் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து தாங்கி கொண்டு வர்றது?
0: வருமுன் காப்பது நல்லது. அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு நாள் குஞ்சை வாங்கி 5வது நாள் அந்த தடுப்பூசி போடணும், 12வது நாள் லசோட்டா கொடுக்கணும், 18வது நாள் மறுபடியும் ஆர்டிவிகே கொடுக்கணும் சொன்னாங்க. இந்த நோய் தான் இந்த வெயில் காலத்தில் வந்து நமக்கு அதிகப்படியாக கொத்து கொத்தா சாகுங்க. அதனால கண்டிப்பாக இந்த தடுப்பூசியை போடுறோம். அது மட்டும் இல்லைங்க, கிராமப்புறங்களில் ஒவ்வொரு கால்நடை மருந்தகங்கள் இருக்குது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே இந்த கோழிக்கான நோய் தடுப்பு ஊசி கொடுக்குறாங்க. இது நம்ம கிராமப்புற மக்கள் பயன்படுத்துறது கிடையாதுங்க. கண்டிப்பாக ஏன் அவங்க சனிக்கிழமையை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு குப்பியினுடைய அளவு உடைச்சோம்னா குறைஞ்சது 100 கோழிக்கு போடலாம், 500 கோழிக்கு போடலாம், 1000 கோழிக்கு போடுறமான குப்பிகள் வருது. அதனால ஒரே நாளில் எல்லாரும் கோழியை கொண்டு வரும்போது தடுப்பூசி போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படி. ஏன்னா இது உயிருள்ள வேக்சின், இதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும், எடுத்து போடும்போது அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், லைவ் வேக்சின். அதனால தான் சனிக்கிழமையை தேர்வு பண்ணி ஊசி மருந்து இலவசமாகவே கொடுக்குறாங்க. நம்ம கால்நடை மருத்துவங்களை கண்டிப்பாக பயன்படுத்தணுங்க. மருந்தங்களை பயன்படுத்தினா இந்த நோய் வர்றத தடுத்துடலாம், லாபகரமான பண்ணையாளராக வர முடியும்.
2: கோழி வளர்ப்பு குறித்து முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யூ செல்வராஜ் அவர்கள் வழங்கிய தகவல்
3: கேட்டோம். Says Spain deserve their success.
4: They are and have been the best team, and it is good for football, and it's good they won today. And as much as I admire Argentina for all their fight and

0: மண்ணும் மணியும். இன்றைய நிகழ்ச்சியில் நெல்லில் தரமான விதை நிறுத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் வழங்கும் தகவலின் இரண்டாம் பகுதி கேட்கலாம்.
1: விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்து தான் நம்ம விதைக்கணும். விதை உற்பத்தியாளர்களுக்கு நம்மளுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம விதைக்கக்கூடிய விதை வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே தரமான விதை தான் இருந்தாலுமே நமக்கு வந்து அதை இன்னும் தரத்தை மேம்படுத்துவதற்காக விதை நேர்த்தி ரொம்ப அவசியம். விதை நேர்த்திங்கிறது புதிய தொழில்நுட்பம் இல்லை, காலகாலமாக நம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டே வரக்கூடிய தொழில்நுட்பம், விவசாயிகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்பற்றி வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதில் புதுசாக நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விதை மையத்தில் 2023 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக

இயற்கை அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு விதை நேர்த்தி செய்வதற்காக ஆராய்ச்சி செய்து விதையினுடைய முளைப்புத்திறனையும் வீரியத்தையும் பக்கவாட்டு வேர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விதை நேர்த்தி மருந்து தான் வந்து இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை அமிர்தம். இது நம்முடைய நெல் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோ விதைக்கு 25 மில்லி என்ற அளவில் நம்ம விதைகளோடு சேர்த்து விதைக்கிறதுக்கு நம்ம ஊற வைப்போங்களேன், ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா விதையோடு கலந்து ஒரு 30 நிமிஷம் வந்து நிழலில் உலர்த்தி வச்சுட்டோன்னா போதும், அது நம்ம கையில் ஒட்டாது. நம்ம மக்காச்சோள சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்காச்சோளத்தோட கலர் என்ன கலர் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ கையில் கிடைக்கக்கூடிய பாக்கெட்டில் வரக்கூடிய விதைகள்லாம் என்ன கலரில் இருக்குது, இளஞ்சிவப்பு கலந்த கலரில் இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு மேலே விதைச்சாயம் பூசப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த விதை அமிர்தமும் உங்களுக்கு விதையினுடைய தோல் உரைக்கு மேலே உங்களுக்கு அது சாயம் பூசப்பட்டு அதிலிருந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை எல்லாம் நம்ம விதையை எடுத்துக்கிட்டு விதைக்கு தேவையான வீரியத்தையும் முளைப்புத்திறனையும் அதிகரிக்கிறதுக்கு இந்த விதை நேர்த்தி வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த விதை நேர்த்தி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உயிர் உரங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உயிர் உரங்களை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு வர வேண்டிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் அந்த விதைகளுக்கு கிடைக்கிறதுக்கு அது ஏதுவாக வழிவகுக்குது. அப்படிங்கிறபொழுது ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை வந்து 125 மில்லி இப்போ எல்லாருமே முன்னாடி நம்ம வந்து பவுடராக வரும், அதை அரிசி கஞ்சியை வச்சு நம்ம நல்லா கலந்து அதுக்கப்புறம் நிழலில் உணர்த்தி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் காய வச்சு முந்தைய ஈரப்பதத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை விதைக்க பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ நமக்கு வந்து திரவ நிலையிலேயே எல்லா உயிர் உரங்களும் கிடைக்கிறதுனால அசோஸ்பைரிலம் பாஸ்போ பாக்டீரியா இது ரெண்டுத்தையுமே 125 மில்லி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று 125 மில்லி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளோட கலந்து ஒரு 30 நிமிஷம் நிழலில் உணர்த்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து விதைக்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அசோபாஸ் 125 மில்லி அதை எடுத்து நம்ம நெல் விதைகளோடு கலந்து அந்த நெல் விதைகளை நம்ம வந்து விதைக்கிறதுக்கு பயன்படுத்தும் பொழுது முளைப்புத்திறனும் வீரியமும் அதிகமாக வளர்கிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கு இது வந்து இந்த விதை நேர்த்தி முறைகள் கட்டாயம் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். எனவே விதை உற்பத்தியாளர்கள் கட்டாயமாக எப்படி நம்ம வந்து அந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த நிலையை தேர்ந்தெடுக்கிறோம், நிலத்தை தேர்ந்தெடுக்கிறோம், பயிர் விலக தூரத்தை கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி விதை நேர்த்தி செய்து விதைக்கும் பொழுது தான் நமக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கிறதுக்கு அந்த விதை நேர்த்தி வந்து வழிவகுக்கும். அடுத்தது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான், விதை அளவு நம்ம எவ்வளோ பயன்படுத்தணும், விதை உற்பத்திக்கும் தானிய உற்பத்திக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாமே இல்லை. இப்போ குறுகிய கால பயிர்களாக இருந்ததுன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 2.5 ஏக்கருக்கு 60 கிலோ, மத்திய கால பயிர்களாக இருந்ததுன்னா ஒரு ஹெக்டருக்கு 40 கிலோ, நீண்ட நாள் பயிர்கள் கொண்ட ரகங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரகங்களுக்கு வந்து நம்ம 30 கிலோ பயன்படுத்தினாலே போதுமானது. அந்த விதைகளை நம்ம வந்து கரெக்டாக சரியான நேரத்தில் விதை நிறுத்தி பண்ணி விதைக்கும் பொழுது அதிகமான மகசூல் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நாற்றங்கால் மேலாண்மை. நம்மளுடைய நாற்றங்காலில் நம்ம எந்த அளவுக்கெல்லாம் அந்த செடிகளை சின்ன சின்ன செடிகளையும் நம்ம கவனிச்சிக்கிறோமோ அந்த நாற்றங்காலில் வரக்கூடிய கவனிப்பு தான் நல்ல வீரியமான நாற்றுகளாக உருவாக்கி நம்முடைய நடவு வயலில் நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். பரிச்சயமான விஷயம்தான், ஒரு ஹெக்டருக்கு நம்ம சாகுபடி 2.5 ஏக்கருக்கு வந்து நெல் சாகுபடி செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 20 சென்ட் நிலம் இருந்தாலே போதும். அந்த 20 சென்ட் நிலத்தை நம்ம நல்லா பண்படுத்தி ஒரு டன் தழு உரத்தை கலந்து அதுக்கப்புறம் நல்லா அதை உழுது தொழியடித்து கடைசி தொழியடிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 40 கிலோ டிஏபி, ஏன்னா இலகுவாக்கி கொடுக்கறதுக்காக டிஏபி ஒரு 40 கிலோ போட்டு நல்ல நிலத்தை வந்து நம்ம அந்த நாற்றங்காலில் வந்து செய்யணும், நாற்றங்காலை நம்ம பராமரிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் டிஏபி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 16 கிலோ யூரியாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 120 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டையும் கலந்து நம்ம அந்த நாற்றங்காலுக்கு வந்து உழவு கடைசி உழவுன் போது அதை செலுத்தி அதுக்கப்புறம் நல்லா தோழி அடித்து நம்ம நாற்றங்காலை ஏற்படுத்தலாம். நாற்றங்காலை நம்ம ஏற்படுத்துனதுக்கப்புறம் அந்த நாற்றங்காலில் நம்ம விதைகள் ஏற்கனவே விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை நம்ம 2ஆம் கொம்பாக இருந்துச்சுன்னா 2ஆம் கொம்பு இல்லைனா 3ஆம் கொம்பு எதை நம்ம பின்பற்றுறோமோ அந்த நாளில் அந்த குருத்து மேலே இருக்கக்கூடிய குருத்து உடையாமல் எடுத்து நம்ம நாற்றங்காலில் சீரான அளவில் ஒரே அளவில் நாற்றங்காலில் நம்ம விதைச்சி அந்த நாற்றங்காலிலிருந்து நம்ம பராமரிக்கணும், சரியாக பராமரிக்கணும். பராமரிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நாற்றங்காலில் நமக்கு சின்ன பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா களை தான் பிரச்சனையாக இருக்கும். அந்த களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பூட்டா குளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களைக்கொல்லியை 0.5% கிலோ ஒரு ஹெக்டருக்கு தேவையான இந்த பூட்டா குளோரை நம்ம நாற்றங்காலில் களையை கட்டுப்படுத்துறதுக்கு தெளிக்கலாம். அப்படி இல்லைனா பெண்டிமெத்திலின் அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லி இருக்குது, அந்த களைக்கொல்லியை 0.3 கிலோ ஒரு ஹெக்டருக்கு தேவையான தெளிக்கிறதுக்கு நம்ம 8வது நாள் தெளித்தோம்னாக்கா நாற்றங்காலில் வரக்கூடிய

அந்த கலைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தி நல்ல வீரியமான நாற்றுகளை உருவாக்கலாம். நாற்றங்களில் நம்ம பார்த்திங்கனாக்கா நிறைய நேரங்களில் நமக்கு நேரம் கிடைக்காது, இல்லைனா ஏதாவது ஒரு வேறு ஒரு வேலையாக போயிட்டோம் அப்படின்னாக்கா நிறைய நாளில் நம்ம வந்து நாற்றங்கள்லேயே நாற்றோட வயசை வந்து ரொம்ப நாள் அதிலே விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் எடுத்து நடவு செய்வோம். நம்ம முடிஞ்ச வரையும் நாற்றங்களில் இள நாற்றுகளை நம்ம எடுத்து நடவு வயலில் நம்ம நடும்பொழுது தான் நமக்கு நல்ல வீரியம் அந்த இடத்துக்கேற்ற புது இடத்துக்கேற்ற மாதிரி நம்முடைய நாற்றுகள் வந்து மாறிக்கும். அப்போ தான் நமக்கு அந்த புது இடத்து புது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாற்றுகள் மாறுறதுனால நமக்கு நல்ல நாற்றுகள் பிடிச்சி நல்ல பக்கவாட்டு வேர்கள் அதுக்கப்புறம் தூர் நல்லா தூர் விடிச்சு அதிகமான மகசூல் கிடைக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அப்போ நடவு செய்கிறதுக்கு என்னென்னலாம் எத்தனை நாளுக்குள்ளே நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். விதை உற்பத்தியாளர்கள் கட்டாயமாக இதை தெரிஞ்சுருக்கணும். குறுகிய கால ரகங்களாக இருந்துச்சுன்னா 18-22 நாளுக்குள்ளார நம்ம நாற்றங்காலேருந்து நடவு கண்டிப்பாக நடவு செஞ்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய கால ரகங்களாக இருந்துச்சுன்னா 25-30 நாளுக்குள்ளார நம்ம நாற்றை பிடுங்கி நடவு செஞ்சிடணும். நீண்ட நாள் கொண்ட ரகங்களாக இருந்துச்சு அப்படின்னா 35-40 நாள். அப்போ நம்ம மனசில் வச்சுக்கணும், 40 நாளுக்கு மேலே நாற்றங்காலில் எந்த நாற்றுமே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளார நம்ம நாற்றை பிடுங்கி நடவு வயலில் நம்ம நட்டுறணும். அப்படி நட்டோம்னா தான் நம்ம அந்த அதில் நல்லா வேர்பிடிப்பு பிடிச்சி நல்லா தூர் வெடிக்கிறதுக்கு நமக்கு வழிவகுக்கும். அதிகமான வயசு இருக்கக்கூடிய ஒரு நாற்றுகளை கொண்டு போய் நம்ம நட்டோம் அப்படின்னா வீரியம் குறைஞ்சிரும். வீரியம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மகசூல் குறைக்கிறதுனால மகசூல் பாதிக்கிறதுனால விவசாயிகள் கட்டாயமாக விதை உற்பத்தியாளர்களாக மாறும் பொழுது இந்த நடவு வயசை கட்டாயம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விதைகளை நாற்றங்கள்லேருந்து பிடுங்கி நடவு வயலில் நடணும். அடுத்தது நடவு வயல் வந்து நமக்கு இதுக்குள்ளாரையே இந்த 40 நாள் இந்த 20-30 நாளுக்குள்ளாரையே நடவு வயலை தயார் செய்யணும். நடவு வயலை தயார் செய்கிறதுக்கு நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம எல்லாருமே விவசாயிகள் நெல் சாகுபடி செய்யக்கூடிய குறிப்பாக நெல் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் கட்டாயமாக பசுந்தாள் உரங்களை முன்னாடியே சாகுபடி செய்து அதை மடக்கி உழுது அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த நடவு வயலையே தயார் செய்வாங்க. அது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி வந்து நமக்கு ஏதோ கிடைக்கக்கூடிய விதைகளை கொண்டு வந்து விதைச்சி அதை மடக்கி உழுது 45 நாள் மடக்கி உழுது அதுக்கப்புறம் நம்ம நடவு வயலை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஆடுதுறையிலிருந்து சனப்பை 1 அப்படிங்கிற ஒரு ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. அப்போ விதை உற்பத்தியாளர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நெல் விதை உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடி சனப்பை 1 இந்த ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆடுதுறை 1 சனப்பையில் இந்த ரகத்தை நம்ம வாங்கிட்டு வந்து விதைக்கும் பொழுது அது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளை விட ஒரு 6 உயரத்துக்கு வளரக்கூடிய அந்தளவுக்கு வளரக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல பயோமாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தழைகளுடைய எண்ணிக்கை அதனுடைய இடைகளுடைய எண்ணிக்கை வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால நம்மளுடைய நிலத்தை வந்து வளமான நிலமாக மாற்றுவதற்கு இந்த ரகம் வந்து முக்கிய காரணமாக இருக்குது. இந்த ரகத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ADT1 ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்படக்கூடிய சனப்பை ADT1. அதுக்கடுத்தது தக்கப்பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருச்சியிலிருந்து தக்கப்பூண்டு அப்படிங்கிற TRY1 அப்படின்னு சொல்லி திருச்சி 1 ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரகமும் அதிகமான பயோமாஸ் கிடைக்கிறதுனால நமக்கு நிறைய தழைகளுடைய இடை அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம நிலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். அப்போ நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நடவு வயலை கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், இந்த பசுந்தாள் உரங்கள் இல்லைன்னா பசுந்தழை உரங்களை போட்டு நல்லா மடக்கி உழுது தயார் செய்து நடவு செய்கிறதுக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றி வச்சுருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம நாட்டங்கள்லேருந்து பிடுங்கி நடவு வயலில் நடுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், வேர் நினைத்தல் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்தை கட்டாயமாக விவசாயிகள் பின்பற்ற வேணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் நல்ல ஊட்டச்சத்து கிடைச்சி இன்னும் நல்ல வீரியமான நாற்றுகளாக புது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது நல்லா அமையிறதுக்கு இந்த தகுந்த சூழலாக இந்த உயிர் உரங்கள் நமக்கு வந்து உதவியாக இருக்கும். நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாற்றுகளை வந்து இந்த திரவத்தில் நம்ம ஏற்கனவே விதை உற்பத்திக்கு பயன்படுத்தும் போது திரவத்தின் நிலையில் இருக்கக்கூடிய அசோஸ்பைரிலம் இல்லைன்னா பாஸ்போ பாக்டீரியா பயன்படுத்தணும்னு சொன்னாங்களே அந்த உயிர் திரவ நிலையில் இருக்கக்கூடிய உயிர் உரங்களை 250 மில்லி எடுத்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளுக்கு அந்த 250 மில்லி எடுத்து 40 லிட்ரு தண்ணியில் கலந்துட்டு அந்த 40 லிட்ரு தண்ணியில் நாற்றங்கள்லேருந்து பிடுங்கக்கூடிய அந்த நாற்றுகளை வேர்பகுதி நன்றாக ஒரு 15-30 நிமிஷம் அதில் நல்லா நினச்சி வச்சிடணும். அப்படி நினச்சி வச்சுட்டு அந்த 30 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து நடவு செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நல்ல ஊட்டச்சத்து அந்த செடிகளுக்கு கிடைக்கிறதுனால அந்த நாற்றுகளுக்கு கிடைக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான வீரியமும் அந்த தகுந்த புதிய சூழ்நிலையை தகுந்தவாறு அந்த மாற்றிக்கொண்டு

அதில் நிலை நிறுத்தி நமக்கு பக்கவாட்டு வேர்களும் தூர்களும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். அதை கட்டாயமாக நம்ம விவசாயிகள் நடறதுக்கு முன்னாடி ரொம்ப எளிமையான ஒரு தொழில்நுட்பம் தான். அடுத்தது நம்ம விதை உற்பத்தியாளர்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விதைப்பறிக்கை. நீங்கள் விதைகளாக உற்பத்தி செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும், விதைப்பறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். விதைப்பறிக்கை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய விதை எந்த நிலையில் இருக்குது, எந்த பயிர் செய்ய போகிறோம், எந்த ரகத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விவசாயிகளுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு விதைப்பறிக்கையை சமர்ப்பிக்கணுமா இல்லைனா ரெண்டு மூணு விதைப்பறிக்கையை சமர்ப்பிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்கிறதுக்கு சில காரணிகள்லாம் இருக்குது. வேறுபாடுகள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம விதைப்பறிக்கை தயார் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் நம்ம கட்டாயமாக கவனிச்சிருக்கணும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரே ரகத்தை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத கவனிச்சிருக்கணும். ஒரே ரகமாக இருந்துச்சுன்னா ஒரு விதை உற்பத்தி விதைப்பறிக்கை போதுமானது. அப்படி இல்லை வேறு வேறு ரகம், நெல்லிலேயே 759 ஒரு நிலத்துலேயும் 757 ஒரு நிலத்துலேயும் நம்ம விதை உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னாக்கா ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும், விதை சான்றளிப்புக்கான விதைப்பறிக்கையை நம்ம சமர்ப்பிக்கணும். இதே நீங்கள் ஒரே நெல் 759 தான் சார் சாகுபடி செய்கிறோம், அதில் ஆதார விதை ஒரு வயல்லையும் சான்று விதையும் ஒரு வயல்லையும் நம்ம விதை உற்பத்திகளாக செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனியான விதைப்பறிக்கை சமர்ப்பிக்கணும். ஒரே நிலைனா பிரச்சனை இல்லை, ஒரே விதைப்பறிக்கை போதும். இதே நீங்கள் வேறு வேறு நிலைகளாக விதை உற்பத்தி நிலைகளாக இருந்தால் ஆதார விதை ஒரு வயலில் சான்று விதை ஒரு வயலில் அப்படிங்கிறபோது நம்ம கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு விதைப்பறிக்கை சமர்ப்பிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா வேறு வேறு பயிர்கள் சாகுபடி செய்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு இடத்துல நெல்லும் இன்னொரு இடத்துல உளுந்து சாகுபடி செய்கிறோம் அப்படின்னாக்கா ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக விதைப்பறிக்கை, ரெண்டுமே நம்மளுடைய நிலமாக இருந்தாலுமே நம்ம பேரில் தான் நம்ம அதை விதை பண்ணையாக பதிவு செய்ய போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணணும், வேறு வேறு விதைப்பறிக்கை சமர்ப்பிக்கணும். அதுக்கடுத்தது நம்முடைய விதை உற்பத்தி வயல் 50 மீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தருணத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு விதைப்பறிக்கைகளை தனித்தனியாக நம்ம வந்து கட்டாயமாக அதை சமர்ப்பிக்கணும். அடுத்தது நடவு நாள், இன்றைக்கி விதைக்கிறோம் அதுக்கடுத்தது ஒரு 7 நாளுக்குள்ளார பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலில் நடவு செஞ்சிட்டோன்னா ஓகே பரவாயில்ல, ஒரே விதைப்பறிக்கையை நம்ம சமர்ப்பிச்சிடலாம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நடவு செஞ்சு ஒரு 10 நாள் கழித்து ஒரு வயலில் நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னாக்கா ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக விதைப்பறிக்கை சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விதைப்பறிக்கை சமர்ப்பிக்கிறதுல அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 25 ஏக்கருக்கு மேலே ஒரே ரகமாக இருந்து ஒரே பயிராக இருந்து ஒரே நிலையாக இருந்து ஒரே இடத்துல இருந்தாலுமே 25 ஏக்கருக்கு மேலே 26 ஏக்கர் நம்ம விதை உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னாக்கா 25 ஏக்கருக்கு தனியாக ஒரு விதை சான்றளிப்புக்கான விதைப்பறிக்கையும் 1 ஏக்கருக்கு தனியாக விதைப்பறிக்கையும் நம்ம சமர்ப்பிக்கணும். அப்போ ரெண்டு விதைப்பறிக்கை, 25 ஏக்கருக்கு மேலே இன்னொரு விதைப்பு அறிக்கையை வந்து நம்ம சமர்ப்பிக்கணும். இப்போ வந்து இணைய வழியாகவே நீங்கள் விதை உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லி நம்ம இணைய வழியில் சான்றளிப்பு துறையில் நம்ம பதிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இணைய வழியாக நம்ம அறிக்கைகள் எல்லாம் சமர்ப்பித்த பிறகு அந்த விதைப்பறிக்கையை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விதை சான்றளிப்பு துறையில் நம்ம இந்த விதை அறிக்கையோடு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட எத்தனை ஏக்கருக்கு நம்ம பதிவு செய்கிறோமோ அதுக்கான பதிவு கட்டணத்தையும் செலுத்தி அதை செலுத்தும் பொழுது அதற்கான சான்றளிப்பு அட்டை எந்த அட்டை வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த அட்டையும் அதுக்கடுத்தது கூட நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த பில்லையும் இணைச்சி நம்ம விதை சான்றளிப்பு துறையில் நம்ம கொடுக்கும் பொழுது நெல் சாகுபடிக்கான விதைப்பண்ணையை அதில் பதிவு செய்துக்குவாங்க. இந்த விஷயங்களை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா விதை உற்பத்தியாளர்கள் மற்ற நெல் சாகுபடிக்கு பின்பற்றக்கூடிய உர நிர்வாகத்தையும் நீர் நிர்வாகத்தையும் கலை நிர்வாகத்தையும் இதில் நீங்கள் கடைபிடிக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் முக்கியமாக இதில் நம்ம விதை உற்பத்தியாளர்கள் அடுத்த விஷயம் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது கலவனை அகற்றணும் அப்படிங்கிற விஷயம் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெல் ரகத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வேறு பிற பயிர்களோ இல்லைன்னா நெல்லில் வேறு ரகங்களோ ஏதாவது கலந்துருக்கக்கூடாது. அப்போ நம்ம வயலை கட்டாயமாக தினமும் பார்த்து மாறுபட்ட குணாதிசயம் ஏதாவது ஒரு செடி அங்கே இங்கே முன்ன பின்ன இருந்துச்சுன்னா வேறு இது நம்மளுடைய எல்லா பயிரும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சில செடி மட்டும் உயரமாக வளர்ந்து நிற்கும், இல்லை குட்டையாக இருக்கும், சீக்கிரமாக பூத்துருக்கும், அந்த மாதிரி மாறுபட்ட குணாதிசயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கலவன் சொல்லுவோம். இந்த கலவனை நம்ம எடுக்கிறது கலவன் அகற்றுதல்னு நம்ம சொல்லுவோம். அந்த கலவன் அகற்றுதல் விதை உற்பத்தியில் எல்லா விவசாயிகளும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். இதை நீங்கள் நெல் சாகுபடி செய்யக்கூடிய விதை உற்பத்தியாளர்கள் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கடைபிடிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நெல் விதை உற்பத்தி செய்யும் பொழுது நம்முடைய விதை சான்றளிப்பு அதிகாரிகள் வந்து 2 முறை வயலை நம்முடைய வயலை வந்து ஆய்வு செய்வாங்க. இது தன்மகரந்த சேர்க்கை கொண்ட பயிர் அப்படிங்கிறதுனால விதை சான்றளிப்பு அலுவலர் வந்து நம்மகிட்ட சொல்லிகிட்டே தான் வருவார். எப்போ வருவாருன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா

பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையும், அதுக்கடுத்து அறுவடைக்கு முன்னாடி ஒரு முறையும், ரெண்டு முறை வந்து நம்முடைய வயலை ஆய்வு செய்வாங்க. வயலை ஆய்வு செய்யும் பொழுது நம்முடைய வயலில் ஏதாவது கலவன் இருக்கா, வேறுபட்ட குணாசியம் பயிர்கள் இருக்கா, நம்ம சரியாக வந்து இந்த பயிர் விலக தூரத்தை கடைபிடிச்சிருக்கோமா, சரியான ரகத்தை நிலையை தான் நம்ம விதைச்சிருக்கோமாங்கிற எல்லா தகவலையுமே அவங்க சேகரிப்பாங்க. ஏதாவது கலவன் இருந்துச்சுனாலும் நம்மகிட்ட கூப்பிட்டு காமிப்பாங்க, பாருங்கள் இந்த செடி வந்து வித்தியாசமாக இருக்குது, இது வேறு ரகமாக இருக்கலாம், இந்த ரகத்தை கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணிடணும், எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரைகள் சொல்லிட்டு போவாங்க. அந்த அறிவுரைகளை கட்டாயம் நம்ம கடைபிடிக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகளை பொறுத்தவரையும் விதைகளில் நமக்கு மகசூலை விட விதைகளுடைய தரம் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோ குவான்டிட்டி வந்துச்சு, எவ்வளோ எடை வந்துச்சு அப்படிங்கிறத விட எவ்வளோ விதைகள் தரமாக வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு முறையும் அவங்க விதை சான்றளிப்பு அலுவலர் வயலாய்வு செய்யும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய எல்லா பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் நம்ம கேட்டு விதை உற்பத்தியாளர்கள் கட்டாயமாக அதை கடைபிடிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து விதைகளுடைய நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நெல்லில் மலட்டுத்தன்மை அதிகமாக வரும். பொக்கு விதைகள் நம்ம சொல்கிறோம்ல, விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொக்கு விதைகள் நிறைய இருக்குது நெல்லில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அந்த பொக்கு விதைகள் வரதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியாக மகரந்து சேர்க்கை நடக்காமல் அதில் என்ன பண்ணுவோம்னா மலட்டுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒழுங்காக மணி பிடிக்காது. அப்போ சம்பா பயிருக்காக ஒரு

சமமாக வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு முறையும் அவங்க விதை சான்றளிப்பு அலுவலர் வயலாய்வு செய்யும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய எல்லா பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் நம்ம கேட்டு விதை உற்பத்தியாளர்கள் கட்டாயமாக அதை கடைபிடிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து விதைகளுடைய நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நெல்லில் மலட்டுத்தன்மை அதிகமாக வரும். பொக்கு விதைகள் நம்ம சொல்கிறோம்ல, விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொக்கு விதைகள் நிறைய இருக்குது நெல்லில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அந்த பொக்கு விதைகள் வரதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியாக மகரந்த சேர்க்கை நடக்காமல் அதில் என்ன பண்ணுவோன்னா மலட்டுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒழுங்காக மணி பிடிக்காது. அப்போ சம்பா பயிருக்காக ஒரு பூஸ்டர்னு சொல்லக்கூடிய பயிர் ஊக்கியும், அடுத்தது வறட்சியை தாங்கி வளர்கிறதுக்காக ஒரு பயிர் ஊக்கியும் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பயிர் வினைகள் துறையிலிருந்து நம்முடைய விவசாயிகளுக்காக வெளியிட்டிருக்காங்க. இது சம்பா பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விதை உற்பத்தியாளர்களாக சம்பா பருவத்தில் நீங்கள் விதை உற்பத்தி செஞ்சீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஏக்கருக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நெல் ப்ளூம் 4 கிலோ தேவைப்படும். இந்த 4 கிலோவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு நிலையில் தெளிக்க போகிறோம். ஒன்று, 2 கிலோவை எடுத்து கதிர் வெளியாகக்கூடிய அந்த பருவத்தில் தெளிக்கணும். அதுக்கடுத்தது 2 கிலோவை எடுத்து மணி பிடிக்கக்கூடிய தருணத்தில் தெளிக்கணும். இந்த ரெண்டு நிலையில் நம்ம தெளிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மலட்டுத்தன்மை குறையும், அதுக்கடுத்தது மணி பிடிக்கும் துறையின் வந்து அதிகமாக நம்ம சம்பா பயிருக்கு வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு நிலைகளை நமக்கு தெளிக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நெல் ரீப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பயிர் ஊக்கி பார்த்திங்கன்னாக்கா இதையுமே 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவை. இதே நம்ம ரெண்டு தருணத்தில் நம்ம தெளிக்கணும். எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 கிலோ இந்த நெல் ரீப்பை பூட்டை பருவம் உருவாகிற நேரத்தில் தெளிக்கணும். அதுக்கடுத்தது ஒரு 10 நாள் கழித்து 2 கிலோ 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம இலை வழியாக தெளிக்கும் பொழுது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய, இப்போ ஒருவேளை நம்ம வறட்சி அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த நெல் ரீப்பு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நெல் ரீப்பை நம்ம தெளிக்கும் பொழுது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப டெம்பரேச்சர் வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அந்த வெப்பத்தை தாங்கி அந்த செடி நிற்கிறதுக்கு அதிகமான மகசூல் கொடுக்கறதுக்கு இந்த அதிக வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மையை இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நெல் ரீப் அப்படிங்கிற பயிர் ஊக்கி நம்முடைய செடிகளுக்கு கொடுக்கும். அதையும் சரியான நேரத்தில் 4 கிலோவை எடுத்து 2 கிலோவாக பூட்டை பருவத்தில் ஒன்றும், அதுக்கடுத்தது தெளித்து ஒரு 10 நாள் கழிச்சும் நம்ம என்ன பண்ணணும், இதை தெளிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மை கிடைக்கும். அதுக்கடுத்தது விவசாயிகள் சரியான நேரத்தில் அறுவடை செய்யணும். எல்லா தொழில்நுட்பத்தையும் நம்ம பின்பற்றிட்டு அறுவடையை வந்து இந்த நெல் சாகுபடியில் தானியத்துக்கு அறுவடை செய்கிற மாதிரி விதை உற்பத்திக்கு அறுவடை செய்யக்கூடாது. தானியத்துக்கு நம்ம எல்லாம் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நமக்கு எப்போ அந்த நெல் இருக்கிற கருவி கிடைக்குமோ இல்லை ஆள் கிடைப்பாங்களோ அப்போ அறுவடை பண்ணுவோம். ஆனால் இந்த நெல் சாகுபடி செய்யக்கூடிய விதை உற்பத்தியாளர்கள் வந்து வினையியல் முதிர்ச்சின்னு சொல்லுவோம். வினையியல் முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செடியெல்லாம் நல்லா ஃபுல்லாக காஞ்சதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பருவம். அந்த நேரம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல வீரியமும் நல்ல முளைப்புத்திறனும் நல்ல எல்லா ஊட்டச்சத்துக்களும் விதைகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்களும் விதைகளில் இருக்கக்கூடிய விதைகளுக்குள்ளார கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அளவான ஈரப்பதம் இருக்கும். இந்த தருணத்தில் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், அறுவடை பண்ணணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 90% நெல் வைக்கோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் நிறமாக மாறி அழகாக சரியான ஒரு கோல்டன் கலரில் நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் எடுத்து அளவு எடுத்து பார்த்தோம்னா 20% ஈரப்பதம் இருக்கணும். அதுதான் சரியான நேரம். அந்த நேரத்தில் அறுவடை செய்யக்கூடிய விதைகள் மட்டும்தான் தரமான விதைகளாக இருக்கும். அந்த அறுவடை நேரத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எதையுமே விட்டுறக்கூடாது, லேட்டாக அறுவடை பண்ணிடக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாகவும் அறுவடை பண்ணிடக்கூடாது. விதைகளாக இருக்கும்போது தானியத்துக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தானியத்துக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழித்து கூட நம்ம அறுவடை பண்ணிக்கலாம், ஏன்னா அது தானியம். ஆனால் விதைகள்னும் பொழுது சரியான வினையியல் முதிர்ச்சி தருணத்தில் அறுவடை செய்யணும். அதுக்கடுத்து விதைகளை நல்லா சுத்தம் பண்ணி விதைகளை பரிசோதனை கூடத்துக்கு அனுப்புவாங்க. விதை பரிசோதனை கூடத்துக்கு போய் விதைகள் பரிசோதனை செய்யப்படும். விதைகளில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட மார்க் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நெல்லை பொறுத்தவரை 80% குறைந்தபட்ச முளைப்புத்திறன். எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அது 80%, 100க்கு 80 மார்க் எடுக்கணும். அப்போ விதை பரிசோதனை கூடத்தில் முளைப்புத்திறன் 100க்கு 80% ஈரப்பதம் 13% தூய விதை, அதாவது கல், மண், தூசி, பிற ரக பயிர்கள் இதெல்லாம் இல்லாமல் தூய விதை 98% ஆதார விதையாக இருந்துச்சு அப்படின்னா இன தூய்மை 99%, இதே சான்று விதையாக இருந்ததுன்னா இன தூய்மை 98% இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு சான்றளிப்பு அளிப்பாங்க. இந்த சான்றட்டை கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மார்க்கெல்லாம் அதை எடுத்துருக்கணும். வெள்ளை கலர் அட்டை

0: வந்து ஆதார விதை உற்பத்திக்கு நம்ம வயலில் பதிவு செஞ்சுருந்தோம்னா வெள்ளை கலர் அட்டை பொருத்துவாங்க. அப்படி சான்று விதைக்கு நம்ம விதைகளை உற்பத்தி செஞ்சுருந்தோம்னா நீல நிற அட்டையை வயலில் வந்து விதைகளுக்கு குவியலுக்கு விதை சான்றளிப்பு அட்டைகளாக பொருத்துவாங்க. இப்படி நம்ம விதைகளாக உற்பத்தி செய்யும் பொழுது நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம தானியமாக உற்பத்தி செய்ய விற்கும் பொழுது ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும். அதிகபட்சமே ஒரு கிலோவுக்கு 15 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இதே நீங்கள் வந்து விதைகளாக உற்பத்தி செஞ்சிங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சன்ன ரகமாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோவுக்கு ஆதார விதையாக இருந்ததுன்னா 37 ரூபாவும், சான்று விதையாக இருந்ததுன்னா 34 ரூபாவும், உண்மை நிலை விதைகளாக இருந்ததுன்னா 32 ரூபா. உண்மை நிலை விதைகள்ங்கிறது ஒன்றும் இல்லை, விவசாயிகள் அவங்களே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விதையை திரும்ப திரும்ப பயன்படுத்தி அவங்களா விதை உற்பத்தி செய்கிறது. அந்த விதைகள் வந்து சான்று விதையோ இல்லை ஆதார விதையோ ஏதோ ஒரு நிலையிலிருந்து அவங்க உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. அந்த விதைகளை அவங்களா பரிசோதனை பண்ணி பண்ணுறதுக்காக விதை பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி விதையினுடைய தரத்தை வாங்கி தரங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த உண்மை நிலை விதைகள் வந்து ஒரு பச்சை நிற அட்டையை பொருத்தி விதைகளாக விற்பனை செய்யலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விதைகளுக்கு 32 ரூபாவும், இதே மத்திய சன்ன ரகமாக இருந்ததுன்னா 33 ரூபா ஆதார விதைக்கும், சான்று விதைக்கு 31 ரூபாவும், உண்மை நிலை விதைக்கு 29 ரூபாவும் நமக்கு வருமானமாக கிடைக்கும். அடுத்தது நல்ல மோட்டை அரிசி குண்டு அரிசியாக இருந்ததுன்னா ஆதார விதைக்கு 32 ரூபாவும், சான்று விதைக்கு 30 ரூபாவும், உண்மை நிலை விதைக்கு 26 ரூபாவும் நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானமாக கிடைக்கும். எனவே விதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், கலவன் அகற்றுதல், பயிர் விலகு தூரத்தை கடைபிடித்தல், விதை நேர்த்தி செய்தல், சான்றளிப்பு துறைக்கு கரெக்டான சரியான நேரத்தில் பதிவு செய்தல், இந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக விவசாயிகள் விதை உற்பத்தியாளர்களாக மாறும் பொழுது இந்த விஷயங்களை கடைபிடித்தால் நிச்சயம் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
1: இதுவரை நெல்லில் தரமான விதை நிறுத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் வழங்கிய தகவலின் இரண்டாம் பகுதி கேட்டோம். இனி வேளாண் தகவல். இந்தியாவின் இயற்கை வேளாண்மை சான்றிதழை பெறுவது ஒரு எளிமையான செயல்முறையாகும். இது ஏபிஇடிஏவின் என்பிஓபி திட்டத்தின் கீழ் அரசாங்கத்தாலோ அல்லது பிஜிஎஸ் இந்தியா போன்ற உள்ளூர் சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மூலமாகவோ நிர்வகிக்கப்படுகிறது. சிறு விவசாயிகள், உள்ளூர் சந்தைகள் மற்றும் சமூக விற்பனைக்கு பிஜிஎஸ் இந்தியா பங்கேற்பு உத்தரவாத முறை சான்றிதழை பெறுவது மிகவும் சிறந்தது. இயற்கை விளைபொருட்கள் ஏற்றுமதி செய்யவோ அல்லது பெரிய தேசிய பல்பொருள் அங்காடிகளில் விற்கவோ விரும்பினால் என்பிஓபி தேசிய இயற்கை உற்பத்தி திட்டம் முறை சான்றிதழை பெறுவது கட்டாயமாகும். கேட்டது வேளாண் தகவல். இனி கேட்கலாம் வேளாண் பழமொழி சிந்தனை. புற்றுக்கண்டு கிணறு வெட்டு, புற்றுக்கண்டு கிணறு வெட்டு, இதுவே இன்று வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடைபெறும் முன், ஸ்டீவியா என்பது ஸ்டீவியா ரெபாட்டியானா தாவரத்தின் இலையிலிருந்து பெறப்படும் கலோரி இல்லாத ஒரு இயற்கை இனிப்பூட்டியாகும். இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: வண்டி ஓட்டலாமா?
1: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
2: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
3: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
4: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
0: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமளா. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சட்டத்திருத்த வரைவு மசோதா தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வரைவு மசோதா பார் கவுன்சிலுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வரும் 31ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார் கவுன்சில் இணையதளத்தில் இந்த வரைவு மசோதா வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுவோரை தாவேக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற

0: நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெள்ளிப் பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஓஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஓஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், உஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பீரா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05 இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்கவிருக்கும் திரையிசை பாடல்களின் தொகுப்பாக மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் 180 திரைப்படத்திலிருந்து.

0: தாமதத்தென்றால் தொடர்வது. பாராளுமன்றத்தில் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: A review of today's Parliament proceedings read by R.S. Raghu. First, from the Lok Sabha. Writer is Aseem Kamal of PTI. The first day of the monsoon session witnessed a near washout with opposition protests over the neat paper leak.

0: Service Commission Bengaluru and the National Commission for Scheduled Castes and Scheduled Tribes. In the passing away of Sriman H. Hanumanthappa ji, the country has lost an eminent parliamentarian, a dedicated social worker, and a public servant par excellence. The chairman also paid obituary reference to Qatar's former ruler Sheikh Hamad bin Khalifa Al Thani. In his condolence to the former ruler of Qatar, the chairman said he was a visionary leader who laid the foundation of modern Qatar and took it to great heights of development and prosperity. He also played a pivotal role in nurturing India-Qatar relations. The house joins the bereaved family, the government and the people of the state of Qatar in mourning the passing away of His Highness Sheikh Hamad bin Khalifa Al Thani. They observed brief silence in the memory of the departed. The chairman said that the monsoon session would deliberate on several important issues and legislations. This house has a proud tradition of meaningful deliberations. I'm confident that this session will uphold that legacy. We have 19 sittings before us, and it is our collective responsibility to utilize this valuable time to debate and decide on issues of national importance, the chairman said. I urge members to remain focused on timely disposal of business, as every disruption delays discussion on matters affecting the nation and the people we represent, he said. He informed the members that from this sessions, the Secretariat has introduced live AI-based simultaneous interpretation of proceedings in 9 languages through the multimedia devices at members' seats. Out of the laying of papers, the chairman said that he has accorded status of Leader of Opposition to Mallikarjun Kharge from 26 June 2026. Thereafter, he said that he has received letters from several members resigning their seats in the House. After this, chairman allowed Leader of Opposition Mallikarjun Kharge to speak. Rising up to speak, Mr. Mallikarjun Kharge raised the issue of leak in the NEET examination. He said that thousands of students have gathered at Jantar Mantar to protest on the issue. Even as he spoke, members of the Treasury benches objected to this remarks by Mr. Kharge. This led to noisy scenes in the upper house. Amid the uproar, the chairman adjourned the house till 12 noon. When the house reassembled at 12 noon, opposition continued with their uproar on the issue, leading to adjournment of the house till 12:30 p.m. And that's all in Parliament Review.
1: நேரம் இரவு 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, அச்சாணி நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொழில் முனைவோரை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடியவர் வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். தயாரிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாசனை பொருள், ஒரு உணவுப் பொருள், ஒரு மருத்துவ பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம பாரம்பரியமா நம்ம உணவுல பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருங்காயம், அந்த பெருங்காய தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் சி ரவீந்திரன் அவங்களதான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க சார், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
3: என்னுடைய பெயர் சி ரவீந்திரன். என்னுடைய சொந்த ஊர் மதுரை தான். நான் வந்து எம்ஏ பொருளாதாரம் படித்தேன். படித்து முடித்ததும் 40 வருடத்துக்கு மேலாக இந்த தொழில வந்து அப்பா சகோதரோட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப அப்பா காலத்துக்கு பிறகு இப்ப சகோதரோட சேர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். அதுக்கு முன்பு 1982 முன்பு எனது தந்தையார் அவரோட சகோதரோட சேர்ந்து 1958 இருந்து இந்த தொழிலை செய்து வந்தார்.
4: எங்க கம்பெனி பேரு பிரகாஷ் ஷெட்டிங் கம்பெனி. எங்களோட டிரேட்மார்க் பிடிசி பெருங்காயம். அந்த பெயரில் நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம்.
2: அதாவது கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இந்த தொழில ஈடுபட்டு இருக்கீங்க. பெருங்காயம் பொதுவாகவே நம்ம வந்து சமையல்ல எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதை வந்து எப்படி தயாரிக்கிறது, இந்த பெருங்காயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதையெல்லாம் பத்தி சொல்லுங்க.
3: பெருங்காயம் வந்து இது ஒரு கூட்டு பொருள். சாதாரண பெருங்காயம்னு நம்ம சொல்றது வந்து நம்ம பயன்படுத்த முடியாத ஃபாரின்ல விளைகிற மூலப்பொருள் பேர் தான் பெருங்காயம். நாம சமையல்ல பயன்படுத்துற பொருள் வந்து கூட்டு பெருங்காயம். என்ன வித்தியாசம் பெருங்காயத்துக்கும் கூட்டு பெருங்காயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரிஜினல் மூல பெருங்காயத்தை வந்து நம்ம வந்து ஒரு கடுகளவு கூட சமையல நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதை சமையலுக்கு பயன்படுத்துற மாதிரி ப்ராசஸ் பண்றதுதான் எங்களுடைய வேலை.

0: மூலப்பொருள் பெருங்காயத்தோடு சேர்ந்து கோதுமை மாவு மற்றும் சில கடாக்காயம் ரசி சில மூலப்பொருட்களும் சேர்ந்து தாது பொருட்களும் சேர்ந்து செய்யறது அந்த கலவை. அந்த கூட்டு கலவைக்கு பேர் தான் கூட்டு பெருங்காயன்னு பேர் வைக்கிறது. நாங்கள் தயார் பண்றது போறாமே கூட்டு பெருங்காயம் தான். ஒரிஜினல் பெருங்காயம் வந்து ஆப்கானிஸ்தான்ல தான் விளையுது. அதை நாங்கள் இங்கே வரவழைச்சி தயார் பண்ணி உங்களுக்கு விநியோகம் பண்றோம். ஒரு 40 வருஷமா நாங்களே தயார் பண்றோம், நாங்களே மார்க்கெட்டிங்கும் செய்கிறோம்.
1: சரி, இப்ப கூட்டு பெருங்காயம் சொன்னீங்க. பொதுவா வந்து பெருங்காயத்தை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம். அது இல்லாம நாட்டு மருந்து கடைகள்லயும் வந்து காயம்னு விற்கிறாங்க. இப்போ இந்த பெருங்காயத்துக்கும் அந்த காயத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: நாட்டு மருந்துல விற்கிறது இதனுடைய ஒரு பிரிவு தான். நம்ம சமையல்ல பண்றது கூட்டு பெருங்காயம். நாட்டு மருந்து கடையில வந்து பால் காயங்கிற பொருளை இதுல ஒரு பிரிவு வாங்கி பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்தல ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனா சாதாரணமா வந்து கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் ரெண்டு வகை சொல்றோம். முன்பு வந்து கட்டி பெருங்காயம் நிறைய பயன்படுத்தினாங்க. இப்ப கட்டி பெருங்காயம் பண்ணும்போது அதை உடைச்சி தூளாக்கணும், அதுக்கப்புறம் தான் அது சமையல்ல பயன்படுத்தணும். ஆனா இப்ப நேரடியா வந்து பவுடராகவே பயன்படுத்துற அளவுக்கு கடந்த ஒரு 30-30 வருஷமா வந்துருச்சு. கட்டி பெருங்காயத்தை விட பவுடர் பெருங்காயம் தான் நிறைய விற்பனை நிறைய ஆகுது. அதனால பவுடர் பெருங்காயமே வாங்கி டைரக்டா பண்ணிடுறாங்க. கட்டி பெருங்காயத்துடைய டிமாண்ட் வந்து படிப்படியா குறைந்து கொண்டுதான் வருகிறது. ஆனா ரெண்டுலயுமே ஒரே மாதிரி பவுடர் தான், ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம், ஒன்னும் தப்பு இல்லை.
1: சரி, இப்ப உங்களுடைய நிறுவனத்துல எத்தனை தொழிலாளர்கள் வேலை பாக்குறாங்க?
0: எங்க நிறுவனத்துல 40 பேர் பாக்குறாங்க, ஆண்களும் பெண்களும்.
1: 40 பேர்
0: இருக்காங்க.
1: அவங்களுக்கு PF இதெல்லாம் பிடிக்கிறீங்களா? இல்ல
0: PF எல்லாம் பண்ணிடுவோம், கிராஜுவேட்டி எல்லாமே இருக்கு.
1: சரி சார், எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க?
0: ஒரு 10,000-25,000 வரைக்கும் தருகிறோம்.
1: அதாவது அனுபவத்துக்கு தகுந்த
0: அனுபவத்துக்கு ஏற்றபடி
1: 10,000-25,000
0: வரைக்கும் தர்றாங்க.
1: சரி, இப்ப இந்த பெருங்காய தொழில வந்து ஈடுபட்டு இருக்கீங்க. பெருங்காயத்திற்கான மூலப்பொருள் இதை வந்து எங்க இருந்து வாங்குறீங்க? கூட்டு பெருங்காயம் சொன்னீங்க, வேற என்னென்ன பொருட்கள்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
0: இந்த பெருங்காயத்தோட மெயின் நாடியே வந்து மூலப்பொருள் பெருங்காயம் வந்து ஆப்கானிஸ்தான் மலைப்பிரதேசத்திலிருந்து வருது. இது எப்படி வரும்னா, அங்க உள்ள மலைப்பிரதேச செடி பெருங்கிற செடியில இருந்து வருது. பெருங்கிற செடியில இருந்து அதனுடைய தண்டுல இருந்து வேற வரைக்கும் ஒரு பிசுறு வரும். அந்த பிசுனுடைய திரவம் தான் நம்ம இங்க பெருங்காயம் சொல்றோம். இதுக்கு பெருங்காயம் பேரு வந்தது அந்த பெருங்கிற செடியில இருந்து வர்ற பிசுன் பேர் தான் இது, அதான் பெருங்காயம்னு சொல்றோம். அந்த பிசுனை வந்து அங்கிருந்து நாங்க இங்க வரவழைச்சி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறோம். அது வந்து எங்களுக்கு வந்து டெல்லி பம்பாய் இங்க உள்ள ஆட்கள் மூலமா முகவர் மூலமா ஏஜென்ட் மூலமா வந்து அவங்க எங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணி அது தர்றாங்க. அதனுடைய மதிப்பு வந்து ஒரு கிலோ வந்து இப்ப 15,000, முன்னால 4,000-5,000 இருந்தது. கொரோனா சமயத்துல 20,000 போச்சு. இப்ப ஆப்கானிஸ்தான் யுத்த சமயத்துலனா 20,000-22,000 போச்சு. இப்ப கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைஞ்சி 15,000 வைக்கிறது. ஒரு ட்ரம் பேக்கிங் வந்து 50 கிலோ இருக்கும். அப்ப 50 கிலோ வாங்கினா 15,000 பேருக்கான எவ்வளவு? 7,500,000-8,00,000 ஆயிரும். ஆமா, ஒரு சிப்பம் வாங்கினா 8,00,000 ஆயிரும். அது மூலமா நாங்க வாங்கி ஒரு சில இதை நாங்க வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சிருந்து அதை வச்சு நாங்க ப்ராசஸ் பண்றோம். இந்த ஒரிஜினல் பெருங்காயத்துக்கு எஸ்பைரியே கிடையாது. எங்க கூட்டு பெருங்காயத்துக்கு கூட எஸ்பைரி இருக்கு. நாங்க 15 மாசம் கொடுத்துருப்போம்.
1: சரி,
0: சில பேர் வந்து 20 மாசம் 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க. நாங்க வந்து 15 மாசம் கொடுத்துருப்போம். இந்த ஒரிஜினல் பெருங்காயம் வந்து எத்தனை நாள் ஆச்சும் வச்சிருக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்ல.
1: அது வந்து கெட்டு போகாதா?
0: அது கெட்டு போகாது. என்ன, இந்த ஒரிஜினல் பெருங்காயத்தை வந்து நம்ம ஒரு கடுகளவு கூட சமையல டைரக்டா நேரடியா பயன்படுத்த முடியாது. அதனாலதான் நாங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணி நேரடியா சமையல பயன்படுத்துற மாதிரி பண்றதுதான் எங்களுடைய வேலை.
1: அது நேரடியா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா?
0: நேரடியா கடுகளை கூட பயன்படுத்த முடியாது. உதாரணமா சொன்னா, அந்த பெருங்காயத்தை சற்று நேரம் ஒரு சில செகண்ட் உற்று நோக்கினா கண்ணுல இருந்து தண்ணீர் வரும். அது அவ்வளவு பவரா இருக்கும்.
1: சரி,
0: புதிதாக வேலைக்கு சேர்றவங்க எல்லாம் மூலப்பொருள் இருக்கிற அறைக்கு போகவே எல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப பவரா இருக்கும், அந்த பக்கம் போகவே யோசிப்பாங்க. இன்னொன்னு, எங்க நிறுவனத்துல உள்ளவங்க எல்லாம் குறைஞ்சது 10 வருஷத்துல 30 வருஷம் வரைக்கும் தான் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் அனுபவசாலி தான். அந்த அனுபவசாலி இருக்கறதுனால அந்த பழக்கத்துல அவங்களுக்கு அந்த இதுல வந்துடும்.
1: சரி சார், கூட்டு பெருங்காயம் தயாரிக்கிறதா சொன்னீங்க, இது வந்து எந்தெந்த அளவுலாம் நீங்க வந்து சப்ளை பண்றீங்க?
0: நாங்க வந்து 10 கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் நாங்க பேக்கிங் பண்றோம். 10 கிராம், 15 கிராம், 25 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 500 கிராம் இது வந்து பண்றோம். சாதாரணமா வந்து இதுல மார்க்கெட்டிங் போறது வந்து 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் தான் அதிகமா போகும். அதுவும் பவுடர் பெருங்காயம் அதிகமா போகுது. இப்ப சராசரியா ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு என்னன்னா, ஒரு 50 கிராம் பெருங்காயம் ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு வந்து 50 கிராம் பவுடர் பெருங்காயம் போதும்.
1: ஒரு மாதத்துக்கு
0: 50 கிராம் பெருங்காயம் போதும்.
1: சரி,
0: இதே இது அவங்க வந்து முழுக்க முழுக்க சைவ உணவே சாப்பிடுற குடும்பம்னா ஒரு மாதத்திற்கு 100 கிராம் தேவைப்படும். அசைவ உணவு நிறைய சாப்பிடுறவங்கன்னா அவங்களுக்கு 50 கிராம் போதும். சைவ உணவு நிறைய சாப்பிடுறவங்களுக்கு 100 கிராம் தேவைப்படும். இதுதான் ஆவரேஜ் ஒரு குடும்பத்துக்கு.
1: சரி,

0: பெருங்காயம் தயாரிச்சு நீங்க எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றீங்க?
1: நாங்கள் தமிழ்நாடு புறம் பண்ணுறோம். தமிழ்நாடு புறம் ஒரு 100 ஊர்களாக இருக்கும். சின்ன ஊர் பெரிய ஊர் எல்லாம் பண்ணுறோம். தென் தமிழ்நாடு விட வட தமிழ்நாடு அதிகமாக பண்ணுறோம். திருச்சி, சேலம், தஞ்சாவூர் இந்த பயிர்கள்லாம் ரொம்ப அதிகமாக போகுது.
0: இதுக்கெல்லாம் வந்து நேரடியாக போய் சப்ளை பண்ணுறீங்களா இல்லை பார்சல் மூலமாக அனுப்புறீங்களா?
1: நானும் என்னுடைய சகோதரர்கள் இருவர், நாங்கள் 3 பேருமே ஃபீல்டில் இறங்கிடுவோம். லைனுக்கு போய் ஆர்டர் வாங்க போவோம். இது போக விற்பனை பிரதிநிதிகள் 3 பேர் இருக்காங்க. அவங்க வேன்லேயும் போவாங்க, நேரடியாக போய் ஆர்டர் வாங்குவாங்க. நாங்கள் 2 சேல்ஸ் வண்டியும் வச்சுருக்கோம். தேல்ஸ் வண்டியை மாதம் மாதம் போய் எல்லா பக்கமும் சுற்றி வரும்.
0: சரி, இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த பெருங்காயத்தை வந்து விற்பனை செய்யறதா சொன்னீங்க. இப்ப தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள் அப்புறம் வெளிநாடுகள் அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் எதாவது அனுப்புறீங்களா?
1: தமிழ்நாடு தவிர கேரளாவுக்கு எங்களுக்கு இப்பயும் போய்கிட்டு இருக்கு. கேரளாவில் திருவனந்தபுரம் போகுது, பாலக்காடு, ஒரு சில முக்கியமான ஊர்கள் மட்டும் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து சின்ன ஊரும் பெரிய ஊரும் கலந்து போகுது. கேரளாவில் வந்து சில குறிப்பிட்ட ஊர் பெரிய ஊர் மட்டும் போகுது. இது போக நாங்கள் மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் சில காரணங்களால் அந்த லைசன்ஸ் எங்களால் ரினியூவல் பண்ண முடியல, கட்டாயிருச்சு. ஆனால் இப்போவுமே கொரோனாக்கு முன்பும் பின்பும் இப்போவுமே எங்கள்கிட்ட வந்து பெருங்காயம் வாங்கி சென்னை மூலமாக சிலர் வந்து சிலவனுக்கு இலங்கைக்கெல்லாம் பெருங்காயம் அனுப்புகிறாங்க. அதான் நாங்கள் நேரடியாக அனுப்பாமலாமல் இருந்தால் கூட எங்கிட்ட வாங்கி அவங்க வந்து வாங்கி அவங்க பொறுப்பில் அவங்க அனுப்புகிறாங்க. அந்த மூலமாக எங்கள் பெருங்காயம் வந்து சிலவனு மலேசியாலாம் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது.
0: அதாவது நீங்க நேரடியா பண்ணலன்னா கூட மற்றவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க
1: அனுப்புறாங்க,
0: வெளிநாடுகளுக்கு
1: அனுப்புறாங்க.
0: சரி, அப்ப தமிழ்நாட்டினுடைய பெருங்காயம் வந்து உலக அளவுல வந்து போயிட்டு தான் இருக்கு.
1: ஆமா,
0: சரி.
1: அது இந்தியாவிலேயே தென் தமிழ்நாட்டுல பெருங்காயம் அதிகமா விற்கும். எங்கெங்க சவுத் இண்டியன்ஸ் பீப்புள் எங்கெங்க இருக்காங்களோ அவங்க எல்லாம், அதாவது சாம்பார், ரசம், வடகம் எல்லாத்துலயுமே பெருங்காயம் தேவைப்படுது. இது வந்து ஜீரண பொருள், இது வந்து உணவுப் பொருள் சொல்லக்கூடாது. கரெக்டான வார்த்தை வந்து ஜீரண பொருள்.
0: உணவிலே சேர்க்கக்கூடிய ஒரு வாசனை பொருள், மருத்துவ குணத்துல பாத்தீங்கன்னா ஜீரணம் செய்யக்கூடிய சக்தியை கொண்டது.
1: ஆமா, இது வந்து ஒரு ஜீரண பொருள். இது எப்படி ஜீரண பொருள் விரிவா சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தான் அந்த ஜீரண சக்தி இருக்கு. அதுக்கு மேல சாப்பிடும் போது அது செரிமானமா உடம்புல தேங்கி இருக்கும் போது ஒரு வாயு உற்பத்தி ஆகும், வயிற்றுல உற்பத்தி ஆகும். அந்த வாயு வந்து சரி பண்ற வேலை தான் அந்த பெருங்காயம் பார்க்கும். அந்த வாயு சரி பண்ணும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜான அந்த சுகர் வியாதனை இப்ப எல்லாம் பரவலா சொல்றாங்கல்ல, அந்த வியாதியை தடுக்கிறது பெரும்பாலும் எங்க பெருங்காயம் தடுக்குது. ஆனா இது மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து இப்ப இல்ல. பெருங்காயங்கிறது சாப்பிட்டா ஜீரண பொருள்னு அதோடு முடிச்சுக்கிறாங்க. வெளிய பெருங்காயம் வாயுவை தடுக்குது, அந்த வாயை தடுக்கிறதுனால சுகர் வியாதி வராம இருக்கு நமக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து இன்னும் ஜனங்களுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு இல்ல. விழிப்புணர்வு உண்டாக்கணும், அது போக போக இனிமே வரும்.
0: அதாவது வாயு உற்பத்தியை வந்து தடுக்கிறதுனால அதன் மூலமா ஏற்படக்கூடிய மற்ற வியாதிகளையும் இது வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்றீங்க.
1: மற்ற வியாதிகளை சொல்றதை விட சுருக்கமா சொன்னா சுகர் வியாதி அந்த இது கட்டுப்படுத்துது. வாயுக்களை சரி பண்ற மூலமா சுகரை வந்து கட்டுப்படுத்துது இது.
0: சரி,
1: எப்பப்ப நமக்கு அஜீரணம் ஆகுதோ அப்பதான் நமக்கு வாயு வரும். வாயுவுக்கு அடுத்து சேர்ந்து ஒரு சில வாரங்களோ ஒரு சில மாதங்கள் கழித்து தான் சுகர் வியாதி வரும் நமக்கு. அந்த சமயத்துல இதை நம்ம மருந்து பயன்படுத்தி தடுத்துக்கிட்டாக்க அதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம். இதே நடக்கிறது. எங்க பெருங்காயம் வந்து வாயுக்குள்ள தடுக்கிறது மட்டும் கிடையாது, இப்ப வந்து மருந்து பொருளை சேர்க்கறாங்க. அதாவது பாட்டி வைத்தியம் சொல்ற நாட்டுப்புற கடையில வைக்கிறாங்க, பாட்டி வைத்தியம் பயன்படுத்துறாங்க, சின்ன குழந்தைகளுக்கும் பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்துற விதமே எப்படின்னா, தண்ணீர்ல கரைச்சும் சாப்பிடலாம், வெந்நீர்ல கரைச்சி ஒரு ஸ்பூன் கரைச்சும் சாப்பிடலாம், மோரில் கரைச்சும் சாப்பிடலாம், தேன்ல கரைச்சும் சாப்பிடலாம், நெய்யில கரைச்சும் சாப்பிடலாம், இஞ்சியோடு சேர்த்தும் சாப்பிடலாம். இது மாதிரி பல வகையான பொருளோட இதை கரைச்சி சாப்பிடலாம். பல்லு வலினா கூட கிராம்புல சேர்த்து கூட இந்த பெருங்காயத்தை வச்சா கூட பல்லு வலி சரியா போகும் சொல்றாங்க. பெருங்காயத்தை பயன்படுத்துற விதத்துல இருந்து பல வழி இருக்கு. இன்னொரு தகவல் என்னன்னா, எங்க பெருங்காயம் வந்து ஆயுர்வேத மருந்தை சேர்ந்தது. அதாவது யுனானி, சித்த, ஆயுர்வேத, ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவத்தில் வர இது எந்த மருத்துவம்னு பார்த்தா இது வந்து ஆயுர்வேத மருத்துவ சேர்ந்தது. இதுல வந்து இனிப்பு காரம் எதுவுமே இருக்காது, தோர்ப்பு சக்தி உள்ளது,
0: தோர்ப்பு சுவை.
1: ஆமா, தோர்ப்பு சுவை உள்ளது.
0: இப்ப கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இந்த தொழில ஈடுபட்டதா சொன்னீங்க. எல்லா தொழிலுக்குமே வந்து

0: முதலீடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு எப்படி கிடைச்சது, இல்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா?
1: எல்லா தொழிலும் முதலீடு முக்கியம். நான் 1982 வரும்போது ஏற்கனவே அப்பாவும் அவருடைய சகோதரரும் இந்த தொழில பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதனால அது முதலீடு பெரிய விஷயமா தெரியல. ஆனா 1958 அப்பா வந்து அவருடைய இளைய சகோதரோட சேர்ந்து செய்யும் போது அப்ப முதலீடு ஒரு பெரிய பிரச்சனையாது. அப்ப வீட்டுல உள்ள பெண்கள் நகையை வாங்கிதான் அதை வித்துதான் பண்ணதா சொன்னாங்க. வீட்டுல உள்ள பெண்கள் நகையை வாங்கி வித்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் முதலீடு பெரிய பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நான் சேர்ந்தது 1982, என்னுடைய அனுபவத்துல சேர்ந்தது 1982. அப்ப வந்து முதலீடு விஷயம் பெருசா தெரியல.
0: சரி, இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.

இரவு 8:44 அப்புறம் இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். திரை இசை பாடல்களின் தொகுப்பாய் கேட்டு ரசிக்கலாம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் நாம கேட்க போற முதல் பாடல் கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து.

0: over various issues. Union Minister JP Nadda holds talks with protesters in New Delhi, appeals to end sit-in and restore normalcy. President Draupadi Murmu calls for stronger economic partnership between India and Moldova and greater cooperation in high-growth sectors. Heavy rainfall claims 4 lives in Jammu division, taking death toll over past 2 days to 16. Red alert issued for very heavy rainfall over Himachal Pradesh and Jammu and Kashmir tomorrow. And Labour Party leader Andy Burnham assumes office as the new Prime Minister of the United Kingdom. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், இதில் புத்தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன். வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
3: நாட்டின் விண்வெளித்துறை தற்போது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, இதன் காரணமா சர்வதேச அளவில் இந்தியாவோட நன்மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு மேம்?
4: இஸ்ரோ அப்படின்னாலே பெரிய ஒரு லெகசி உருவாக்கிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல இது வந்து பேசப்படக்கூடிய பெருமைக்கு தக்க ஒரு நிறுவனம். இப்ப டெக்னாலஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட மங்கள்யான் மிஷின் எடுத்த உடனே நேர, அதுவும் குறைந்த செலவில் நிறைந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் மங்கள்யான் மிஷின். அப்கோர்ஸ் சந்திரயான் 1 அதே மாதிரி தான். 2 வந்து சின்ன அனாமலி இருந்தது, 3 அதில் சாதிச்சாச்சு. அதுவும் சவுத் போல் கிட்ட நம்ம வந்து லேண்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து உலகம் பூரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களால சாத்தியப்படுமான்னு. அதையும் வந்து முறியடிச்சாச்சு. ஸோ என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள், இப்போ நீங்கள் நாசாவையும் இஸ்ரோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, டெஃபினட்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து அவுட்கம்னு சில இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இஸ்ரோவோட மரியாதை வந்து எங்கேயோ இருக்குது. இதனால் நிறைய வெளிநாடுகள்லேருந்து சேட்டலைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்மளோட பிஎஸ்எல்வி எஸ்எஸ்எல்வியில் லான்ச் பண்ணுறாங்க.
3: நிச்சயமா மேம். அதாவது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வந்து இங்கிருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல மேம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைய முன்னேற்றங்கள் இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்?
4: கண்டிப்பாக நிறைய முன்னேற்றங்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸோடையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு,
3: ஒரு இணக்கமாக
4: இருக்கு. ரொம்ப நம்மளோட கல்ச்சரே வந்து எப்படின்னா, எல்லாரையும் வர வைக்கிற அண்ட் மரியாதையாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அண்ட் என்னன்னா, இப்போ நம்ம வெளிநாடுகளில் போய் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, லான்ச் பண்ணணும்னா, இப்போ 9 to 5 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு அவர் கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐயோ இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டாங்களே, சரி கொஞ்சம் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப இயல்பு. நான் சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியற பாஷையில சொல்றேன்னா, வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் இங்க வர வைக்குது. அதனால நம்மளோட ஸ்பேஸ் இக்கானமியோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு செயற்கைக்கோள்களோட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் தான் நம்ம நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இதனால நம்ம அந்த பணத்தினால அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியில R&D போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அடுத்தது வந்து சுக்ரயானுக்கு பண்றோம், ககன்யான் மிஷின் நம்ம வந்து ஹியூமன் ஃபிளைட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹார்டா. இப்ப சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்திருக்காரு. ஸோ சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்து இப்ப 1 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால வேகமா வந்து அடுத்த டீம் நம்ம நாட்டிலேருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாம் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்டுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா, அந்த விஷன் நம்ம எங்க இருக்கணும், ஏன்னா விண்வெளி தான் வந்து அடுத்த கட்ட பெரிய அளவுக்கான ஒரு பேசப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னா விண்வெளித்துறை தான். அது கடந்த 5-6 வருஷமாவே அது புஷ் பண்ணி விண்வெளித்துறை, அடுத்தது வந்து அண்டர் வாட்டர், இது ரெண்டுமே ஸ்பேஸ் வாட்டர், இது ரெண்டுமே தான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக். பட் இதை வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த வாரும் இல்லாம அப்படிங்கிறது இந்தியா. இதுல ஆன்டி சேட்டலைட் ஒன்னே ஒண்ணு நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சா கூட, பட் ஜென்ரலா வந்து பீஸ்ஃபுல்லா எப்படி ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்கிறது இந்தியா யோசிக்கிறது. நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது பயங்கர லெவல்ல தான் இருக்கு, அந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
3: நிச்சயமா மேம், நீங்க குறிப்பிட்டதுல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த துறை ரொம்ப முக்கியமான துறை, நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியம் சொன்னீங்க. இன்னொன்னு, எதிர்கால தேவைகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொன்னீங்க.

0: வந்து இரண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து இந்த பருவநிலை மாற்றங்கள் அந்த விஷயம், இன்னொன்று கடல்சார் ஆராய்ச்சிகள் இந்த விஷயம். இதில் வந்து இஸ்ரோவோட பங்களிப்பு அப்படிங்கிறது என்னவாக இருக்குது, இப்போது தனியார் துறையோட பங்களிப்பும் இதிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது மேம்?
1: ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணணும்னா, இப்போ நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் ஆரம்பிக்கிற காலத்தில் 2015 வந்து கிட்டத்தட்ட பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் நிறுவனங்கள் இஸ்ரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 3-4 இருந்தது. பட் இந்த மாதிரி ராக்கெட் செய்யணும், நம்மளும் சேட்டலைட் செய்யணும்னு யாருமே இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா, படிப்பினை முதல்ல இந்த ஸ்பேஸ்க்கான படிப்பினை கொடுத்து அதிலேருந்து நம்ம வந்து உருவாக்கணும்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 350 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ் இட் அ காம்படிஷன், இப்போ இஸ்ரோக்கு இது காம்படிஷனா அப்படின்னு. அது எப்படி காம்படிஷன் ஆக முடியும்? ஒரு நாட்டில் வந்து ப்ரைவேட்டும் இருக்கணும், பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் இருக்கணும், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரு பியூட்டிஃபுல் ஈகோ சிஸ்டம் ஆகும். இப்போ சேட்டலைட் தேவை வந்து உலகத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. லான்ச் வெஹிக்கிள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடங்களில் ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ இருக்குது, அதே மாதிரி ரஷ்யாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈசாவில் இருக்குது, இந்தியா ப்ரிடாமினெண்ட்லி, ஃப்ரெஞ்ச் கயானா இந்தியா தான் ப்ரிடாமினெண்ட்டாக இந்த மாதிரி நம்மள்ட்ட லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஏன்னா பாகுபலி மாதிரி LVM3 பெரிய ராக்கெட்ஸ் அளவுக்கு நம்மளால் தூக்கிட்டு போகக்கூடிய வசதி எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வெறும் இஸ்ரோவை மட்டுமே ப்ரெஷர் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு தனியார் நிறுவனமும் கைகோர்த்து ஒரு சிறிய ரக ராக்கெட் சொல்லுவோம், SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து இஸ்ரோ தயார் பண்ண ஒரு லான்ச் வெஹிக்கிள். ஸோ அதில் வந்து 500 kg வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் சேட்டலைட்ஸ் குவிக்காக வந்து, அவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட் ஒரு ரெடியாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஒரு 7-10 நாளுக்குள்ளேயே வந்து இந்த வெஹிக்கிளை அசெம்பிள் பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு அசெம்பிள் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கேப்பபிலிட்டி நம்மள்ட்ட இருக்குது. சரி, அதை மட்டும் நம்ம நம்பிட்டே இருந்தோம்னா, அதுவுமே டேர்ன் அரவுண்ட் பீரியடில் சின்ன அனாமலிஸ் அது இது இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு வர வேண்டிய பிஸ்னஸ் அடிபடும். அட் த எண்ட் ஆஃப் த டே இது என்னன்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிஸ்னஸ், சேட்டலைட் பிஸ்னஸ், ஸ்பேஸ் பிஸ்னஸ். இந்தியாவில் என்னன்னா, இப்போ நம்ம பிரதானமந்திரியாக இருக்கட்டும், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ப்ரைவேட் நிறுவனங்களையும் நம்ம வந்து தூக்கி விடணும். ஸோ இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா, இன்னைக்கு உங்களோட ராக்கெட் லான்ச் ஆகுதா, நாளைக்கு இப்போ ஸ்கை ரூட் ஓடுது, அக்னிகுல் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராக்கெட்ல. ஸோ அதனால இவங்களோட மிஷன்ஸ் இருந்ததுன்னா உள்ள வர பணம் அது வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு பங்கு பெற வேண்டாம், நம்மளே வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட் ஷார்ட்டாக வச்சுட்டு ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லியோக்கு போகுது, தட் இஸ் லோ அர்த் ஆர்பிட், இன்னொன்று ஜியோ ஸ்டேஷனரினா அதுக்கு அனுப்பலாம். எல்லா விதமான ராக்கெட்டும் தயார் நிலையில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணுங்கிறது தான் இதோட முக்கிய காரணமே. ஸோ அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஈகோ சிஸ்டமாக இப்போ வளர்ந்து வந்திருக்கு. காம்படிஷன்னு இதை சொல்லவே முடியாது. இது
0: இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க, என்னென்னா திறமை வந்து எங்கே இருக்கோ அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் வந்து அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இஸ்ரோவாக இருந்தாலும் சரி, இப்போ ப்ரைவேட் ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நம்ம நாட்டோட விண்வெளித்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு தான்.
1: அவ்வளவே தான்,
0: ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது மேம், என்ன மாதிரியான வகையில் வந்து இவங்களை கேட்டகரைஸ் பண்ணலாம் மேம்?
1: இப்போ வந்து ஒன்று வந்து லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட்ஸ் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து சேட்டலைட்ஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்தந்த காம்பனன்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடிலாம் வந்து நம்ம காம்பனன்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ண வேண்டியது. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இங்கேயே டெவலப் ஆகிடுது. இப்போது இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், சீட் ஃபண்டிங், இஸ்ரோ வந்து ஹேண்ட் ஹோல்டிங், இன்ஸ்பேஸ்னு வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கீழே டைரெக்டாக ஆத்தரைசேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, கைடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, எல்லாத்துக்குமே அங்கே ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறவன். ஸோ ஒருத்தர் ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி தான் இது வந்து மூவ் பண்ணி போகிறது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்னென்னா, இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே இப்போது 350 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது.
0: ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய த்ரெட் இருக்குது எல்லா நாடுகளுக்குமே பொதுவாக வந்து நம்ம பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்ம நாடு. இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட பாதுகாப்பில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க மேம்? ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து பார்த்தோம். அதை பற்றி உங்களுக்கு

0: இருக்கு. நம்ம
1: இப்போ நமக்கு வந்து அத்தாரிட்டி ஆத்தரைசிங், இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஸ்டார்ட் அப்னா 2 நிமிஷத்தில் ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு நான் அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம். பட் கவர்மெண்ட்டில் நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஸ்டார்ட் அப்போட ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் டிஃபென்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சேலஞ்ச் என்னென்ன இப்போது டிஃபென்ஸுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அதில் எங்களால் இது பண்ண முடியும், இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதுவோம். ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா கியூப் சேட் டெவலப் பண்ணுறோம். ஸோ கியூப் சேட்னா வந்து ஒரு கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சேட்டலைட் வந்து ஒரு குழந்த மாதிரி, இந்த டிப்ளாயர் அப்படிங்கிறது இந்த அம்மாவோட கருவறை மாதிரி. ஸோ இப்போ ஒரு அந்த மேலே ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட், இப்போ 400 கிலோமீட்டரில் போய் இந்த சேட்டலைட்டை வெளியில் தள்ளணும் அப்படின்னா அது வரைக்கும் பத்திரமாக பாதுகாக்கிறது வந்து இந்த கியூப்சாட் டிப்ளாயர். ஸோ நாங்கள் அந்த ஐடெக்ஸ் சேலஞ்சை கியூப்சாட் டிப்ளாயருக்கு வின் பண்ணியிருக்கோம், அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த டிப்ளாயர் இப்போ நாங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோன்னா அது வந்து வெறும் 350 to 500 கிராமில் ரெடி பண்ணியிருக்கோம். அது 500 கிராம் 6 கிலோ வெயிட்டை தாங்க முடியும். ஸோ இந்த ஆல்டிடியூட் 450 to 500 கிலோமீட்டர் வந்த உடனே கருவறையிலேருந்து எப்படி குழந்தைய தள்ளணுமோ ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம், அந்த மெக்கானிசம் மூலமாக வெளியில் தள்ளும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். எல்லா சேட்டலைட்டுக்குமே டிப்ளாயர் வேணும். ஸோ இப்போ உட்காந்து டிஃபென்ஸில் இருக்கிறவங்க வந்து இதை பில்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இதை ஒரு சேலஞ்சாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, 50% நாங்கள் தரோம் பணம், 50% நீங்கள் போடுங்க, அப்புறம் நம்ம வந்து நீங்கள் ப்ராப்பராக அது டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டா TRL சொல்லுவோம் அது. ஸோ அந்த ரெடினஸ் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெடினஸ் லெவல் 9 வந்துருச்சுன்னா கான்ஃபிடென்ட் லான்ச் ஆகி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தென் தே வில் பை. ஸோ கவர்மெண்ட்டே நம்மக்கிட்ட வாங்கும். இது வந்து பெரிய ஹெல்ப். அதனால டிஃபென்ஸுக்கு வந்து பயங்கர உறுதுணையாக இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்.
2: அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கான ஒரு சேவைன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அறிவு திறமை அப்புறமா வந்து நம்மளுடைய செயல் எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
1: ஏன்னா அந்த காலத்தில் பெரிய சேட்டலைட்னாலே ஒரு ரூம் சைஸ் இருக்கணும், அப்போதான் வந்து அதுக்கு சேட்டலைட். இப்போ நாங்கள் தூக்கிட்டு போவோம், சேட்டலைட்னா இவ்வளோதான் டப்பம், என்னங்க சொல்கிறீங்க சேட்டலைட்டா இதுவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கேருந்து இந்த அளவுக்கு டெக் டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு மெட்டீரியலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜியை பண்ணணும்னா இவ்வளோ சேட்டலைட் எது பெருசு பெருசாக எதுக்கு டெவலப் பண்ணும், அவ்வளோ காசு இல்லைனா காசு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கணும். ஸோ எதுக்கு அப்படி, ஸோ லெட்ஸ் பில்ட் நானோ சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த நானோ சேட்டலைட்ஸ் அண்ட் கியூப் சேட்ஸ் தான் பயங்கரமாக ஸ்டார்மிங்காக இருக்கும் மார்க்கெட்டில்.
2: நிச்சயமா உங்களுடைய பேச்சில் கவனம் இருந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு, குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்பேஸ் செக்டாரில் எந்த அளவுக்கு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க மேம்?
1: இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேசப்படுறது வந்து இப்போது ஒரு அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங் வந்து அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் மேலேருந்து அங்கேருந்து தான் எங்களால் பார்க்க முடியும்,
2: அந்த
1: அளவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்னென்னா காரோட நம்பர் பிளேட் வரைக்கும் போய் உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும், இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருது. அதில் பெருமையாக சொல்லணும்னா இந்தியாவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கேயே டெவலப் பண்ணியிருக்காங்க.
2: இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நார்மலாக வந்து இவ்வளோ பெரிய ராக்கெட் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நம்ம ஜென்ரேஷனே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நானோ சேட்டலைட் அது வரைக்கும் அவன் பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்போது டெக்னாலஜி வந்து ட்ரைவன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு நாம் அப்கிரேட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது இதுக்கு என்னென்னலாம் தேவையாக இருந்தது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு? இப்போது நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வந்து வச்சுருக்கீங்க, அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அதற்கான அந்த முன் தயாரிப்புகள் நீங்கள் எப்படி வந்து உங்கள் நிறுவனத்தை கொண்டு வந்தீங்க இந்த அளவுக்கு?
1: பிகாஸ் நாங்கள் வந்து எடுத்தோன்னே சரிடா ஒரு சேட்டலைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சது வந்து இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வரும். ஏன்னா அதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸே வந்து அவ்வளோ விஷயங்கள். நம்ம எல்லாமே அப்போ வந்து அந்த படிப்பினையே இங்கே இல்லை, என்ஜினியரிங்னு படிப்போம். பட் இந்த டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கிற நுணுக்கங்களை சேர்த்தாதான் ராக்கெட் சயின்ஸுங்கிறது சொல்லறதுக்கு நிறையா பேர் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னா நாசாவோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இஸ்ரோ ஓப்பன் சோர்ஸ் பேப்பர்ஸ், ஈசா பேப்பர்ஸ் இதெல்லாம் படித்து படித்து தான் நாங்களே வந்து எங்கள் சேட்டலைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கற்றோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஸோ சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு ஒரு டீமை ரெடி பண்ணி எல்லாமே எனக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தட் இஸ் லைக் ஒரு 14-18 வயசில் இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற மூளை வந்து பயங்கர ஷூடாக இருக்கும். அண்ட் என்னன்னா அந்த குழந்தை ஃபெயிலியர்ஸை வந்து பெருசாக பொருட்படுத்தாது.

0: அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ என்னோட டீமே அந்த மாதிரி குழந்தைங்க தான்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. மீனாட்சி திருக்கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள்.

கிடைத்தற்கனிய உத்தமமான மனுஷ ஜென்மாவை அடைந்த நாம் சிவபெருமானை பக்தி செய்து அவனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை அடைய வேண்டும் என்று பாடுகின்றார் கீர்த்தனாச்சாரியார். சிவபெருமானை பக்தி செய்து சிவா என்று ஒரு நாளைக்கு ஒரு தரம் சொன்னோமையானால் நாம் அன்றன்றைக்கு செய்த பாவங்கள் எல்லாம் போகுகின்றது. வாகர்த்தாபி வசம்பர்த்தோ வாகர்த்த பிரதிபர்த்தகே ஜெகதகா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. லோகத்திற்கே மாதா பிதாவாய் விளங்கும்படியான சிவபெருமானை பக்தி செய்து அவனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை அடைந்த பக்த கோடிகள் எத்தனையோ கோடி எத்தனையோ அனந்தம். இதற்கு உதாரணமாய் யாரை எடுத்துக் கொள்ளலாம் என்றால் 63 நாயன்மார்கள் சிவபெருமானையே பக்தி செய்து சதா சர்வகாலமும் சிவானுகிரகத்திற்கு பரிபூர்ணமாகத்தானே பாத்திரமானார்கள். அடுத்த கட்டம் யார் என்றால் திருவிளையாடர் புராணத்திலே மலேத்வஜ பாண்டிய குமாரி மீனாட்சி அம்மை சதா சர்வகாலமும் சிவபெருமானையே பக்தி செய்து அந்த சிவபெருமானையே திருக்கல்யாணம் செய்து கொண்ட மங்களகரமான வைபவம்.

மதுரை மாநகரத்தை சத்திய தர்ம பரிபாலனம் செய்து வருகின்றான். நல்ல அழகான தர்மபத்தினி காஞ்சனமாலா என்று சொல்லக்கூடியது அந்த அம்மாவனுடைய திருப்பெயர். ஏராளமான ஐஸ்வர்யங்கள் இருக்க இருந்தாலும் மனதிலே ஒரு குறை, தனக்கு பிறகு இந்த அகண்டமான ராஜ்யத்தை வச்சுட்டு பரிபாலனம் பண்ண அழகா புத்திர பாக்கியம் இல்லையேன்னு வருத்தப்பட்டான். இந்த புத்திரபாக்கியம் இல்லாத குறை யார்கிட்ட சொல்றது? பகவானே சர்வேஸ்வரா, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி குலகுரு, அங்க இருக்கும்படியான மந்திரிமார்கள் அத்தனை பேர்கிட்டையும் சொல்லி வருத்தப்படுகின்றான். குழந்தை இல்லாத ராஜ்யம் எப்படி இருக்கின்றது? சோபிதம் இல்லாமல் இருக்கின்றதே சுவாமி. அப்புத்திரஸ்ய கதிர்நாஸ்தின்னு சொல்லுவார்களே, நான் என்ன செய்வேன்? இந்த ஜென்மா இப்படி வீணடைந்து விடும் போல் இருக்கின்றதே என்று சொல்லி ரொம்ப மனதுல வேதனைப்படுகின்றாள். இந்த நேரம் அங்க இருக்கும்படியான மந்திரிமார்கள் குலகுரு எல்லாருமா என்ன சொன்னார்னா, மலைத்வஜா கலங்காதே, யாகங்களிலே சிறந்த யாகம் புத்திரகாமிட்டும் யாகம். அந்த புத்திரகாமிட்டும் யாகத்தை நல்ல நாளிலே செய், அந்த யாகத்தினுடைய பலனா கண்டிப்பா உனக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று அனுகிரகம் செய்தார்கள். உடனே நல்ல நாளாக குறித்தான் அஞ்சு கிரகங்கள் உச்சமாய் இருக்கும்படியான நேரம், பிரம்மாண்டமான யாகசாலையை நிர்மாணம் செய்தான். 33 கோடி தேவர்கள், 45,000 மகரிஷிகள் எல்லாம் உடனிருந்து யாகத்தை முன்னாடி இருந்து, பெரிய பெரிய வேத வித்துக்கள் எல்லாம் முன்னாடி அமர்ந்து அந்த யாகத்தை நடத்துகின்றார்கள். யாகத்திலிருந்து ஏதாவது பகவானுடைய வரப்பிரசாரம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கும்படியான நேரத்திலே அந்த ஹோமசாலை யாகாகிரி குண்டத்திலிருந்து என்ன வரப்பிரசாதம் இவனுக்கு

யாகசாலையிலிருந்து என்ன வரப்பிரசாரம் கிடைத்தது? ஒரு ஜோதி ஆகாசத்திற்கும் பூமிக்கும் சென்றுவிட்டு 3 வயதுடைய பெண் குழந்தையாக மாறி யாகசாலையை 3 முறை வலம் வந்து மலைத்வஜ பாண்டிய மன்னனுடைய வலது தொடையிலே வந்து அமர்ந்தது. இந்த அழகான பெண் குழந்தையை பார்த்தான் மலைத்வஜ பாண்டிய மன்னன். எல்லையில்லான ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்தான். இந்த குழந்தையினுடைய அழகு வர்ணிக்க முடியாத ஒரு சொன்ன விக்கிரகம் மாதிரி இருந்தது. குழந்தையினுடைய அழகை ஒரு தரம் உற்று நோக்கினான். உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் அவன் அடைந்த ஆனந்தம் எல்லாம் ஒரு க்ஷண நேரத்திலே வீணாகிவிட்டது. பகவானே சர்வேஸ்வரா, இது என்ன சோதனை? இது என்ன விபரீதம்? ராஜ்யத்தை ஆள்வதற்கு நன்னா அழகா ஒரு ஆண் குழந்தையை தரவில்லை, ஒரு ஸ்திரீ ஒரு பெண் குழந்தையை தந்தீர்கள். அதுவும் இப்படி இயற்கைக்கு விரோதமா 3 ஸ்தன்யங்களோடு இருக்கே சுவாமி. இந்த குழந்தையை யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள்? என் மனது ரொம்ப வேதனைப்படுறதே சுவாமி. இந்த வேதனை எப்படி தீர்த்து வைப்பீர்கள் என்று கேட்டான். இந்த நேரம் பகவான் சர்வேஸ்வரன் அசரீதியாக ஒரு வாக்கு கொடுத்தாள். மலைத்வஜா கலங்காதே, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தால் எத்தனை சந்துட்டியை அனுபவிப்பாயோ அதை காட்டிலும் பன்மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த பெண் குழந்தை சாதாரணப்பட்ட பெண் குழந்தை இல்லை, சாட்சாத் மகாலட்சுமியே உனக்கு குழந்தையா வந்து அவதாரம் பண்ணியிருக்காள். இந்த குழந்தை பின்னாடி ராஜ்யத்தையே ஆளப்போகின்ற பெண்ணாக ஒரு பெரிய வீராங்கனையாகத்தானே திகழப் போகின்றாள். அதனாலே இந்த குழந்தையை எதை கண்டு நீ அஞ்சினாயோ அதை இவளை மணக்கப் போகும் கடவன்

பார்க்கிற முதல் பார்வையிலே அந்த மூன்றாவது சன்யம் மறைந்துவிடும் அஞ்சற்க என்று சொல்லி அசரீரி வாக்கு கொடுத்து இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதையும் ரொம்ப அழகாக திருவிளையாடற் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகாக தெரிவிக்கின்றார். இந்த குழந்தை பிறந்த உற்சவம் கோலாகலமாக கொண்டாடினான் மலையத்வஜ பாண்டிய மன்னன். ஏராளமான தான தர்மங்கள், கோதானம், பூமிதானம், சொர்ணதானம், தானத்திலே ரொம்ப அதிசிரேஷ்டமான மகோன்னதமான தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை வாரி வாரி ஏழை அடியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கினான். குழந்தை மீனாட்சிக்கு என்ன அழகான ஒரு பெயர் வைக்கப் போகின்றான், எத்தனை பெயர்கள், எத்தனை விதமான பெயர்கள்!

இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தான் வலயத்வஜ பாண்டிய மன்னன் திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகா சொன்னார். தடாரகை, அங்கயற்கண்ணி, மீனாட்சி என்று சொல்லக்கூடிய பெயர். மீனாட்சி என்று சொன்னால் அந்த மீன் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் பாலூட்டி வளர்க்காது, தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே பார்த்து வளர்த்துவிடும். அதுபோல் அன்னை பராசக்தி மீனாட்சி உலகத்தில் அவதாரம் பண்ணி அவளுடைய கடைக்கண் பார்வையினாலே நம்மை எல்லாம் பார்த்து ரட்சிக்கட்டும் என்று சொல்லி மீனாட்சி என்ற பெயரை சூட்டினார். அங்கையற்கண்ணி என்று சொன்னால் காது பரியந்தம் நீண்ட அழகான கமலக்கண்கள். இப்படி நல்ல நல்ல பெயர்களை எல்லாம் சூட்டி குழந்த மீனாட்சி அதி மகோன்னதமாகத்தானே வளர்ந்து வருகின்றாள். நல்ல வித்யாபியாசம், குருகுல வாசம், நான்கு வேதங்கள், ஆறு சாஸ்திரங்கள், பதினெட்டு புராணங்கள், 64 கலைஞானங்கள், 96 தத்துவம், அஸ்திர சஸ்திர பானங்கள், வெல்வித்தை, வாழ்வித்தை, யானையேற்றம், குதிரையேற்றம், இந்த மாதிரி கலைகள். என்ன, இந்த குழந்தை மீனாட்சி சாதாரணப்பட்ட குழந்தை அல்ல. உலகத்தில் அவதாரம் பண்ணி ராஜ்யத்தை ஆழ்வதற்காக மதுரைக்கே மீனாட்சியாக அமரப்போகின்றாள். அதனாலே சகலவிதமான கலைகள், வித்யாபியாசம், வில்வித்தை, வாழ்வித்தை, யானையேற்றம், குதிரையேற்றம் போன்றவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு வீராங்கனையாக திகழ்கின்றாள். மீனாட்சியினுடைய நல்ல ஒரு அறிவுத்திறம், புத்திசாலித்தனம், நாளுக்கு நாள் அவளுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் பார்த்து மலைத்வஜ பாண்டிய மன்னன் மனதிலே நினைத்தான். என்ன நினைத்தான், இந்த குழந்தைக்கு நல்ல நாளிலே நமக்கோ வயதாகிவிட்டது, வயது முதிர்ந்த காலத்திலே இந்த ராஜ்ய பாரத்தை மீனாட்சி கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்லி ஒரு பெரிய சதசை கூட்டினான். இந்த சதசுல அத்தனை பெரியவர்களும் அமர்ந்திருந்தார்கள். என்ன ஒரு காரியத்தை ஒரு அரசன் செய்ய வேண்டுமையானால் முதல்ல குடிமக்களிடத்திலே அபிப்பிராயம் கேட்க வேண்டும், அடுத்தது அந்த ராஜ்யத்திலே யார் யார் அரண்மனையிலே அங்கம் வகிக்கிறார்களோ அவர்கள்கிட்டே உத்தரவு வாங்க வேண்டும். அதற்காக அந்த சதசை கூட்டி எனக்கு வயதாகி விட்டது, என் குழந்தை மீனாட்சி கிட்ட ராஜ்யபாரத்தை ஒப்படைக்க போகிறேன், உங்களுக்கெல்லாம் சம்மதமானு கேட்டான். அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷ ஆரவாரம் செய்து மங்களத்திற்கு அறிகுறியாக சர்க்கரை, சந்தனம், தாம்பூலம் போன்ற மங்கள பொருட்களை எல்லாம் எடுத்து வாரி வழங்கி ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டார்கள். நல்ல நாளை குறித்தான். 33 கோடி தேவர்கள், 48,000 மகரிஷிகள், 56 தேசத்து ராஜாக்களுக்கும் ராஜ்யாபிஷேக அழைப்புதழை அனுப்பித்து வைத்தான். ராஜ்யாபிஷேக நன்னாள் வந்தது. சப்த சமுத்திர தீர்த்தத்தை கொண்டு மீனாட்சி அம்மைக்கு மங்கள ஸ்நானம் செய்து வைத்தார்கள். அத்தனை தேசத்து ராஜாக்கள், 33 கோடி தேவர்கள், நாரதாதி மகாத்மாக்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் மீனாட்சி அம்மையை ஆசீர்வதிப்பதற்காக. நல்ல நாளிலே 5 கிரகங்கள் உச்சமாய் இருக்கும்படியான நேரத்திலே மங்கள கோஷங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, அப்படி மீனாட்சி அம்மை வீர சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்தாள். தேவர்கள் எல்லாம் புஷ்பாஞ்சலி செய்து வாழ்த்தினார்கள். மலைத்வஜ பாண்டிய மன்னன் நவரத்திரங்களினாலே இழைத்த கிரீடத்தை மீனாட்சி அம்மையினுடைய சிரசில பொருத்தி அத்தனை தேவர்களும் வாழ்த்துகின்றார்களாம். இந்த மங்களகரமான காட்சியை பார்த்து சந்தோஷப்படும்படியான மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷப்படும்.

தேர்ந்தெடுத்து விட்டான் மலையத்வஜ பாண்டிய மன்னன். இந்த மீனாட்சி அம்மைக்கு தக்க முறையிலே ராஜ்ய தந்திரங்களை எல்லாம் எடுத்து ஆலோசனை சொல்லுவதற்காக சுமதி என்று சொல்லும்படியான மகா கெட்டிக்கார பெண் பிரதான மந்திரி பிரதம மந்திரியாக அவளை தேர்ந்தெடுத்தான். அஷ்டலட்சுமிகளையும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரிகளாக போட்டான். மீனாட்சி அம்மையினுடைய அரசவையிலே அஷ்டலட்சுமிகள் அங்கம் வகிக்கின்றார்கள். கல்வித்துறைக்கு சரஸ்வதி தேவியை ஒரு மந்திரியாக போட்டான். நிதித்துறைக்கு மகாலட்சுமி தேவியை ஒரு மந்திரியாக போட்டான். நாட்டிலே சண்டை சச்சரவெல்லாம் வராமல் இருக்க வேண்டும், அதை எல்லாம் பார்த்து தக்க முறையிலே வழிநடத்த வேண்டும். அதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம்? வீரலட்சுமி. அமைதியை காக்குவதற்காக வீரலட்சுமியை அந்த துறைக்கு மந்திரியாக நியமனம் செய்தான். நாட்டிலே தானியங்கள் எல்லாம் குறை இல்லாமல் இருக்க வேண்டும், உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காக தானிய லட்சுமியை உணவுத்துறைக்கு மந்திரியாக நியமனம் செய்தான். நாட்டிலே மக்கள் தொகை கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு துறைக்கு சந்தான லட்சுமி, அந்த அம்மாவுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு குழந்தை, அதை பார்த்து மக்கள் எல்லாம் உணரட்டும் என்று சொல்லி மக்கள் துறை கட்டுப்பாட்டுக்கு அந்த சந்தான லட்சுமியை மந்திரியாக போட்டான். இப்படி அட்டலட்சுமிகளும் இருந்து அங்கம் வகித்து மீனாட்சி அம்மைக்கு தக்க நேரத்திலே தக்க முறையிலே ஆலோசனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த மதுரை மாநகரத்தை ரொம்ப சுபிக்ஷமாகத்தானே அரசாட்சி செய்து வருகின்றார்கள். மீனாட்சி அம்மையினுடைய அரசாட்சியிலே மக்களுக்கு எந்த விதமான குறையோ கவலையோ, நாட்டிலே திருடர் பயமோ இல்ல வெள்ள அபாயமோ, எந்த இதுவும் எந்த விதமான பயமும் கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக காலத்தை கழிக்கின்றார்கள். இந்த காட்சி பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த அழகான காட்சியை பார்ப்பதற்கு ரொம்ப நாளைக்கு இருந்து பார்த்து அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை மலையத்வஜ பாண்டிய மன்னன். வெண்ணாடு சென்று விட்டான். இறைவனுடைய பாதார விந்தத்தை அடைந்து விட்டான். இப்ப கைம்பண்ணாய் இருக்கும்படியான காஞ்சனமாலா தேவி, ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தாய் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை அந்த அம்மா செய்ய போகின்றாள். மீனாட்சி கிட்ட வந்தாள். அம்மா மீனாட்சி, என்னதான் நீ ரொம்ப அழகாக பெண்களாக இருந்து இந்த மதுரை என்பதை அரசாட்சி செய்தாலும் பார்க்க அழகாத்தான் இருக்கு. ஒரு கல்யாணம் செய்து கொண்டு உன் கணவன் துணையோடு இருந்து அந்த ராஜ்யபாரத்தை வகித்தால் அது பார்க்க இன்னும் அழகாக இருக்குமே, அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொன்னாள். அப்ப மீனாட்சி சொன்னாள், அம்மா ஒரு தாயினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் ஒரு பெற்ற பெண்ணினுடைய கடமை. அதை செய்வதற்கு நான் தயாராக காத்திருக்கின்றேன். இருந்தாலும் என் மனதிலே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கின்றது, திக்விஜயம் செய்ய வேண்டும், அட்டனை பாலர்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும், 56 தேசத்து ராஜாக்களையும் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயித்து கொண்டே வரும் பொழுது என்னை யாராவது ஒரு அரசன் ஒரு வீரவான் ஜெயித்தானேயானால் அந்த வீரவானுக்கு மாலை சூட்டுவதாக இருக்கிறேன். இது என் மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஆசைன்னு சொன்னாள். உடனே காஞ்சனமாலா தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டாள். நல்ல நாளாக குறித்து நிறைய சைன்யங்களை திரட்டி கொண்டு மீனாட்சி அம்மையினுடைய திக்விஜயத்திற்கு ஏற்பாடு செய்தாள். மீனாட்சி அம்மை சைன்யங்களை எல்லாம் திரட்டி கொண்டு திக்விஜயம் செய்து கொண்டு வருகின்றாள். முதல்ல அட்டதிக் பாலர்களை எல்லாம் ஜெயித்தாள், 56 தேசத்து ராஜாக்களையும் ஜெயித்தாள். கற்பக நாட்டை பரிபாலனம் பண்ணுபடியான தேவராஜனை ஜெயிப்பதற்காக படைகளை திரட்டி கொண்டு அந்த கற்பக நாட்டை நோக்கி வருகின்றாள். 56 தேசத்து ராஜாக்களை ஜெயித்தாலே யாராவது ஒரு அரசனாவது மீனாட்சி அம்மைக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு வில்லையும் அம்பையும் செலவு செய்து சண்டை போட்டார்களா? கிடையாது. எல்லோரும் போவதற்கு முன்னாடியே தாயே பராசக்தி, தாங்களோ சக்தி, உங்களுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம், அதனாலே நாங்கள் இனிமேல் உங்களுக்கு அடிமை என்று சொல்லி அவரவர்களுடைய அடிமையை கொண்டு வந்து அந்த மீனாட்சியினுடைய பாதார விந்தங்களில வைத்து விட்டு பேசாமல் சென்று விட்டார்கள். கற்பக நாட்டை பரிபாலனம் பண்ணக்கூடிய தேவராஜனை ஜெயிப்பதற்கு அன்னை மீனாட்சி படையெடுத்து வருகிறாள் என்ற சமாச்சாரத்தை அங்க

ஒற்றற்படை வைத்திருப்பான். இந்த சமாச்சாரம் அவன் காதலை எட்டியது. உடனே ஓடி வந்தான். அம்மா, தாயே, தாங்களோ சக்தி மீனாட்சி அம்மை, உங்களுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டு என்னால் ஜெயிக்க முடியாதம்மா. என்னை ஒரு விளையாட்டு பொருளாக நினைக்காமல் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும். நான் இனிமேல் உங்கள் அடிமை என்று சொல்லி அந்த மீனாட்சி அம்மையினுடைய பாதார விந்தங்களிலே வில்லையும் அம்பையும் கொண்டு வந்து காணிக்கையாக வைத்தான்.

தேவராஜனையும் ஜெயித்து விட்டாள். பிரதான மந்திரி சுமதி சொன்னாள், நம்முடைய படைகளை திரட்டிக்கொண்டு மதுரை மாநகரம் செல்லலாமான்னு. உடனே மீனாட்சி சொன்னாள், பைத்தியக்காரி, இவர்களெல்லாம் ஜெயிச்சது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஈசான திக்கிலே சிவபெருமான் இருக்கின்றார், அந்த சிவபெருமானையும் சேர்த்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசான திக்கிற்கு படைகளை செலுத்திக் கொண்டு

ஈசான திக்கிற்கு படைகளை திரட்டி கொண்டு வந்தாள். ஈசன் மெதுவாக கீழே இறங்கி வந்து மீனாட்சி அம்மையை பார்த்தாள். நந்திகேஸ்வரர் சொன்னார், மீனாட்சி அம்மையை பார்த்து, அம்மா பெண்ணே, ஈசன் வாழக்கூடிய கைலாசம் இங்க சண்டைக்கு வரேன்னு வந்திருக்கேன்னாள். ஈசனை ஜெயிப்பதற்குத்தான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னாள். ஒரு வில்லையும் அம்மையும் எடுத்து சிவபெருமான் மீது பிரயோகம் அடினால் அடுத்த க்ஷணம் வில்லும் பம்பும் ரெண்டாக முறிந்து கீழே விழுந்தது. சிவபெருமான் மீனாட்சி அம்மையை பார்த்தாள். அவருடைய மூன்றாவது ஸ்தன்யம் மறைந்த உடனே தன்னை மணக்க போகும் அனாளன் இவரே என்று சொல்லி, சுவாமி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய பாதாரவந்தங்களிலே சரணாகதி அடைந்தாள். சிவபெருமான், அம்மா மீனாட்சி, உன்னுடைய பக்திக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டேன். வருகிற சோமவார தினத்தன்று விதிப்பத்தாக உன்னை பாணிகிரகணம் செய்து கொள்கிறேன் என்று அனுகிரகம் அடினாள். குறிப்பிட்ட நன்னாளான சோமவார தினம் வந்தது. அந்த சோமவார தினத்திலே மீனாட்சி அம்மை கல்யாணத்திற்கு ரொம்ப அழகா அலங்காரம் அணிந்துட்டாள். சிவபெருமானுக்கு யார் அலங்காரம் அணினார் என்றால் குபேரன். குபேரன் ரொம்ப அழகா அலங்காரம் அணினான். ஏன்னா சிவபெருமான் கிட்ட எந்த விதமான ஆபரணமும் கிடையாதுங்கிறது கிடையாது. எல்லாவற்றையும் பக்தர்களுக்கு கொடுத்து கொடுத்து தனக்கு ஒண்ணுமே வேண்டான்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை உள்ளவர் சிவபெருமான். அதனாலே இவர் எப்படி அலங்காரம் அணிந்தார்னா, குபேரன் ரொம்ப அழகா நவரத்னங்களினாலே இழைத்த கிரீடத்தை பொருத்தினான். சரீரம் பூராகவும் நல்ல அத்தர் புனுகு ஜவ்வாது போன்ற பரிமள சுகந்தங்கள் எல்லாம் பூசினான். பட்டு பீதாம்பர வஸ்திரங்களை உடுத்து விட்டான். ரொம்ப அழகா அலங்காரம் அணினான். குபேரன் சிவபெருமானை அலங்காரம் பண்ணுவதுதான் இன்றைக்கு சிவன் கோவிலே பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய வைபவமாக கொண்டாடுகின்றோம். இந்த பிரதோஷத்தை போய் பார்த்தோமையானால் நம்மிடத்திலே உள்ள பல தோஷங்கள் எல்லாம் நீங்கி குபேர கடாட்சம் கண்டிப்பாக நம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பது சாஸ்திரம். இவ்வளவு அழகா குபேரன் சுவாமியை அலங்காரம் பண்ணி 33 கோடி தேவர்கள், 48,000 மகர்ஷிகள் எல்லாம் புடைசூழ, நாரதாதி மகாத்மா

கீதம் பாட, வேத கோஷம் வானை பிளக்க, மீனாட்சி அம்மையினுடைய திருக்கணத்திலே அந்த சோமசுந்தர பாண்டியனான இறைவன் சிவபெருமான் திருமாங்கலத்தை சூட்டினாள். மாங்கல்யம் தந்துனானேனா ஜெகஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொம் ஜீவ சரதர்ஷதம். வேதகோஷம் வானை பிளக்கு சோமான முகூர்த்த வேளையிலே அந்த மங்கள புஷ்பங்கள் எல்லாம் அக்ஷதைகள் எல்லாம் அந்த தம்பதி மேல் விழ ஆனந்தமாகத்தானே ஆசீர்வதித்தார்கள் தம்பதிகளை. இந்த நேரம் குண்டோதரனுக்கு அற்புதமாகத்தானே அவருடைய பசியை தீர்த்து வைத்து அவருக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் போட்டு குண்டோதரனுக்கு தாகசமனம் செய்து வைப்பதற்காக மதுரை மாநகரம் செழிப்பதற்காகவும் வைகை நதியாகத்தானே பெருக்கெடுத்து ஓடினார்கள். இன்றைக்கும் சித்திரை மாதம் மதுரை மாநகரிலே ரொம்ப அழகாக மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாண வைபவம் அதி கோலாகலமாகத்தானே நடைபெறுகின்றது. குண்டோதரனுக்கு தாகசமனம் செய்து வைப்பதற்காக வைகை நதியாக பெருக்கெடுத்து ஓடினாள் மதுரை மாநகரத்திலே. அந்த வைகை நதியிலே அழகர் ஆற்றில் இறங்குவது என்று சொல்லக்கூடிய வைபவம் ரொம்ப கோலாகலமாகத்தானே நடைபெறுகின்றது. அப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானாக இருந்து கொண்டு தன்னை அண்டி அடியார்களையெல்லாம் காத்து ரட்சிக்கின்றார். அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மை அந்த தம்பதி கோலத்தோடு சொர்ணமயமான ஊஞ்சலிலே நான்கு வேதங்களையும் நான்கு சங்கிலிகளாக போட்டு சுபாசிரி பெண்களெல்லாம் இந்த மீனாட்சி தம்பதிகளுக்கு எல்லோருடைய கண் திருஷ்டியும் பட்டிருக்குமே அந்த திருஷ்டிகளெல்லாம் அகல வேண்டும் என்று சொல்லி நான்கு வேதங்களையும் நான்கு சங்கிலிகளாக போட்டு தம்பதிகளை அதில் அமர வைத்து சொர்ணமயமான ஊஞ்சலிலே சுபாசிரி பெண்கள் எல்லாம் மங்கள கீதங்கள் பாடுகின்றார்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனிய கானங்களின் தென்றலாக கேட்டு ரசிக்கின்றோம் நேயர்களே. இது நட்சத்திர கீதங்கள். இந்நிகழ்ச்சியில் மோகன் அவர்கள் நடித்த திரைப்படங்களின் இனிமையான பாடல்கள் தான் கேட்க போறோம்.
1: இதயம் வரை நனைகிறதே.
0: அடுத்த படமாக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின்

ஆகாஷ்வாணி 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் நட்சத்திர கீதங்கள் கேட்டுட்ருக்கோம் நேயர்களே. அடுத்த பாடலாக இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பாடல்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்டு இருக்கோம் நட்சத்திர கீதங்கள். கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நட்சத்திர கீதங்களில் அடுத்ததாக மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்களின் குரலோசையில் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனிய கானங்களின் தென்றலாக கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் நேயர்களே. இது நட்சத்திர கீதங்கள். இந்நிகழ்ச்சியில் மோகன் அவர்கள் நடித்த படங்களின் பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த படமாக குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்களின் குரல் ஓசையில் பாடல்.

நட்சத்திர கீதங்கள் இசைக்கும் அடுத்த திரைப்படமாக உதயகீதம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலோசையில் பாடல்.

நட்சத்திர கீதங்கள் இசைக்கும் அடுத்த திரைப்படமாக தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலோசையில் பாடல்.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் இரவு 11 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 5:45 நமது ஒளிபரப்பு ஆரம்பமாகும். விளம்பரங்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நலவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. 6:45

15 பக்தி மாலை 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 முதற்கென்றால் 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் பற்றி தகவல் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். 7:30 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல் காலை 8:00 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரத்தென்றல். காலை 9:00 அரங்கிசை விவேக் சதாசிவம் அவர்களின் பாடல் கேட்கலாம். எஸ் வரதராஜன் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் நாம் உழவு. இந்நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 10:00 எனக்கு படித்த பாடல் கதனை 11:00 மதுரத்தென்றல். பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை. இந்நிகழ்ச்சியில் சீர்காழி திருஞான சம்பந்தம் அவர்களின் பக்தி பாடல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:00 விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளர் உஷா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகத்தின் இறுதி பகுதி இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் எம் வாசவி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும். 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். சமஸ்கிருத நிகழ்ச்சி ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜரின் வைபவம் உரை வழங்குபவர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். 5:27 மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகும். 5:30 மதுரத்தென்றல். மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேவர்கன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் விவசாயிகளுக்கான தகவல் தொடர்பு தொழிற்சட்டங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சபரிநாதன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், பழமொழி சிந்தனை, விடம்பெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. நாளை 8:05 மதுரத்தென்றில். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 இதுவரை நான். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உடையாறுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரத்தென்றல். 9:30 அறிவியல் நேரம் பூவுலகின் பூர்வீகம் நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர பதிவுகள் டெல்லி அஞ்சல். 10:00 நட்சத்திர கீதங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 நாளைய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை கேட்டோம் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.